நன்மை செய்யும் எவருக்கும் நன்மைகள் பெருகும். உண்மையை நம்புவோர்க்கு உயர்வு தானாக கிடைக்கும். இறை இசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 1.5 அருள் மாலை. நேரம் இப்போது விடியற்காலை 5:39.

இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல். இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வசந்த விடியல். இதில் இடம்பெறும் கோயில் விழா தகவல்கள் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் கேட்கலாம் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மெக்னாசிக்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் ஈரோடு புத்தக திருவிழா 2026. சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. இதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் R.R. சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவிலிருந்து. இதில் 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் செப்புக செந்தமிழ்.

5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம். இதில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் ஒழிக்கும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்களில் விளக்கேற்றும் வேளை, 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:40 பொன்னியின் செல்வங்கள் ஒழிக்கும். 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன். இதில் 7:50 சேவை செய்திகள் செவிசேரும். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் தொட்டு தொட்டு 1, 2, 3 என்ற 2 விளையாட்டுகளோடு. இதில் 8:45 விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடைத்தென்றல். சிறப்பு விருந்தினராக தேனி 3 கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள். 10:00 நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் July 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். பாறையின் இடுக்கில் தவறி விழுந்த விதை கூட தன்னை அறியும்படி கல்லை தட்டி மேலே எழுந்து மரமாக மாறுகிறது. மனிதனிடமும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அவற்றை கடந்து வெற்றி பெற முடியும். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் என சொல்லி உதயமாகிறது கோடை பன்மலையின் 1.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு. அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல். குரல் எண் 1120.
2: அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெறிஞ்சி பழம்.
3: மென்மையிற் சிறந்த அனிச்சப்பூவும் அன்னத்தின் இறகும் பெண்களின் உள்ளங்கால்களுக்கு நெறிஞ்சி முல்லை போல வருத்தம் தருவன. குரல் எண் 1120. அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
2: அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெறிஞ்சி பழம்.
3: மென்மையிற் சிறந்த அனிச்சப்பூவும் அன்னத்தின் இறகும் பெண்களின் உள்ளங்கால்களுக்கு நெறிஞ்சி முல்லை போல வருத்தம் தருவன. குறள் எண் 1120. அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 11 மணிக்கு மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8:30 தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். கொடை தென்றலில் 3ம் கண், கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள். 10:00 கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
3: நேரம் காலை 6:12. கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
5: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: பொன்னாக மின்னும் காலை பொழுதை இறை இசை பாக்களால் வசந்த விடியல் அலங்கரிக்கும் நேரம் காலை 6:19.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சங்கரன் கோவில் என்ற ஆலயம். சிவன் உயர்ந்தவரா, விஷ்ணு உயர்ந்தவரா என்ற சங்கன் பதுமன் என்ற நாக அரசர்களின் தர்க்கத்திற்கு இருவரும் சமமே என்பதை அம்பிகை உணர்த்திய திருத்தலம் இது. அவள் வேண்டுகோளின்படி அயலாண்ட நாயகன் ஆடி பௌர்ணமி என்று ஹரிஹரனாய் அன்னைக்கு காட்சி அருளினார். உடனே சங்கரலிங்க கோலமும் காட்டினார். சங்கர நாராயணராக தோன்றிய இறைவன் தங்களுக்கு அறிவு தெளிவை அளித்ததில் நாக அரசர்கள் இருவருக்கும் மெத்த மகிழ்ச்சி. அவர்கள் அந்த லிங்கத்தை பூசித்து வந்தனர். காலப்போக்கில் லிங்கத்தை புற்று ஒன்று மூடியது. ஒரு காலகட்டத்தில் புற்றை வெற்றி அகற்ற முற்பட அப்போது வெட்டுப்பட்ட சிவலிங்கம் ஒன்று குருதி சொட்ட வெளிப்பட்டது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் உக்கிரபாண்டியன் லிங்கம் காட்சியளித்த இடத்தை கருவறையாக கொண்டு திருக்கோயில் ஒன்றை நிர்மாணித்தான். அதுவே இப்போது அருள்பாளிக்கும் சங்கர நாராயணர் கோயில்.

9 நிலை கோபுரம் கொண்ட கோயில் இது. சங்கர்லிங்கர் கோயில், கோமதியம்மை கோயில் மற்றும் சங்கரநாராயணர் கோயில் என்று 3 பகுதிகளாக அமைந்துள்ளது. தென்பகுதியில் சங்கரலிங்க பெருமானுக்கும் வடபகுதியில் கோமதியம்மைக்கும் கோயில்கள் அமைந்துள்ளன. இரண்டிற்கும் கருவறை, அர்த்த மண்டபம், மணி மண்டபம், பரிவார மண்டபம், சுற்று மண்டபங்கள் என தனித்தனியே அமைந்துள்ளன. தெற்கு பிரகாரத்தில் மகாவிஷ்ணு, 63 சப்தகன்னியர், சுரதேவர் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர். சூரசம்ஹாரத்திற்கு புறப்பட்ட கோலமாய் ஆறுமுகன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியுள்ளார். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள யோக நரசிம்மரும் கையில் நாகமேந்திய சர்ப்ப விநாயகரும் வேறு எந்த தலத்திலும் காண இயலாத அற்புதங்கள். சங்கரனார் கோயிலில் செதுக்கப்பட்டுள்ள ஏராளமான தெய்வ திருவுருவச் சிற்பங்களின் கலை நுணுக்கம் காண்போரை மயக்கும். கருவறையில் சிற்றுருவமாக தோன்றுகிறார் சங்கரலிங்க பெருமான். இவர் புற்றிலிருந்து தோன்றியதால் அவருக்கு வன்மீகநாதர் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது.

0: கூடவே அழகின் வடிவமாய் அன்னை மனோன்மணியம்மை. முன் மண்டபத்தில் தெற்கு பார்த்த வண்ணம் சிவகாமி அம்மை தாளம் போட நடராஜமூர்த்தி ஞான நடனம் புரிகிறார். துர்சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களும் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் அந்த துன்பங்கள் விலகிவிடுகின்றன என்பது பக்தர்களின் அனுபவம். முக்கியமாக பெண்களின் பொதுவான பிரச்சனையான மாதவிடாய் கோளாறுகள் கோமதியம்மன் திருவருளால் முற்றிலும் நீங்கி ஆரோக்கியமான தாம்பத்திய வாழ்க்கை, சுகப்பிரசவம், நல் மக்கள் பேறு என்று பலனடைகிறார்கள். இறைவன் இறைவி கோயில்களுக்கு நடுவே சங்கர நாராயணன் கோவில் அமைந்திருக்கிறது. கருவறையில் சுவாமி சிவவிஷ்ணு வடிவனராக தோன்றுகிறார். வலப்பாகம் தலையில் ஜடாமுடி, கங்கை, பிறைச்சந்திரன், அக்னி, கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோளாடை என்று சிவ அம்சங்களுடன் திகழ்கிறது. இடப்பாகம் நவமணி கிரீடம், காதில் மாணிக்க குண்டலம், மார்பில் துளசிமணி மற்றும் லக்ஷ்மி மாலை, கையில் சங்கு, இடுப்பில் பீதாம்பரம் என்று விஷ்ணு அம்சங்களுடன் காட்சியளிக்கிறது. இச்சன்னதியில் காலை பூஜையில் மட்டும் துளசி தீர்த்தமும் மற்ற சமயங்களில் திருநீரும் வழங்கப்படுகின்றன. பூஜையின் போது சிவனுக்குரிய வில்வம் மற்றும் பெருமாளுக்குரிய துளசி மாலைகளும் சமர்ப்பிக்கப்படுகின்றன.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ரூபாய் 1200 கூடுதலாக பெறுங்கள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
9: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
10: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வழங்கும் வசந்த விடியல்.
11: திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் கோவில் ஆடிப்பெருந்திருவிழாவில் இன்று இரவு மோகினி அவதாரம். குமாரபாளையம் தென் பண்டரிபுரம் விட்டலபுரி பாண்டுரங்கர் கோவில் ஏகாதசி மகோற்சவ விழாவில் இன்று காவிரி தீர்த்தம் கொண்டு வருதல்.

0: பிஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: இனிப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா அழகா பூவெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன? தன்யா. அழகா பூ வச்சிருக்கீங்களே, என்ன பூ வச்சிருக்கீங்க? யார் வாங்கி கொடுத்தா? இது என்ன பல்லெல்லாம் பல்லுக்குள்ள போய் வளர்ந்துருக்கு, தண்ணி ஊத்தி வளர்த்தீங்களா? அப்புறம் தானா வளர்ந்துருச்சா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஊராட்சி ஒன்றிய நன்னிலை.
0: இப்ப படிக்கிறீங்களா? அங்க எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: 3rd.
0: 3rd வகுப்பா? உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க உங்க மேம்?
1: பாட்டு.
0: அப்புறம்
1: கதை.
0: அப்புறம்
1: எல்லாமே சொல்லி தருவாங்க.
0: எல்லாமே சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு பாட்டு.
0: பாட்டு பாடுறீங்களா? எங்க பாடுங்க.
1: விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் மைக்கலாம், மலைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படங்கள் ஏறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் செடுத்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வெண்ணில் வீடு பூமியை வந்து பார்க்கலாம்.
0: அழகா சொல்லிட்டீங்களே, இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? மிஸ்ங்கன்னு சொல்லக்கூடாது, மிஸ் சொல்லி கொடுத்தாங்க சொல்லணும். எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க? பாண்டிமாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆனதும் என்ன வேலைக்கு போகிறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டராக என்ன செய்வீங்க?
1: ஊசி போடுவீங்க.
0: யாருக்கு?
1: பேஷண்ட்.
0: நோயாளிகளுக்கு ஊசி போடணும். சரி சரி. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 5 ஃப்ரெண்ட்ஸ்.
0: யார் யார்?
1: கீர்த்திகா, கருப்பசாமி, சுபாஷினி, சுகார்த்தியன்.
0: உங்களோட சேர்ந்து 5 பேரா? என்ன சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
1: கண்ணாமூச்சி.
0: அப்புறம்
1: ஓடி பிடிச்சு விளையாடுவீங்க.
0: உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, தாத்தா, பாட்டி, அப்பா, அண்ணே, இன்னொரு அப்பா, ரெண்டு பாட்டி, ரெண்டு தாத்தா.
0: அப்படியா? சரி சரி. நிறைய பேர் இருக்கீங்களா உங்க வீட்டில்? உங்க பாட்டிய பேர் என்ன?
1: கஸ்தூரி.
0: அப்புறம்
1: தாத்தா பேர் மக்கன்.
0: அப்பா பேர்?
1: அப்பா பேர் பாண்டி.
0: இன்னொரு அப்பா பேரு?
1: தங்கப்பா.
0: அப்பா அவங்க என்ன வேலை பாக்குறாங்க?
1: அப்பா ஒருத்தவங்க கரண்ட் கட்ட போறாங்க.
0: இன்னொருத்தவங்க?
1: இவங்க கொத்தனார் வேலை பாக்குறாங்க.
0: சரி சரி. அம்மா பேரு?
1: அம்மா பேரு வந்து இளவரசி.
0: இளவரசி அம்மா உங்களுக்கு சாப்பிட என்ன செஞ்சு தருவாங்க?
1: தக்காளி சோறு செஞ்சு தருவாங்க, லெமன் சோறு, புளிச்சோறு, வெள்ளச்சோறு.
0: இதுல உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?
1: தக்காளி சோறு, புளிச்சோறு.
0: ஓ அப்படியா? சரி சரி. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் படித்து பெரியாளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
11: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
15: கவுன்சிலிங் கோட் 2610.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
16: அனில் குட்டல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
16: அனில் சோயா சங்க்ஸ்.
17: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
18: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
19: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
20: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
21: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
14: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும்

0: மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 5:00.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா, சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
6: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
8: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது நம் வீட்டு செல்ல சிட்டுகளை. நேரம் காலை 6:45, இது கோடை பன்மலையின் 1:05 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் அனில் பாஸ்தா
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம் விவரங்களுக்கு 9524936156
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1200 கூடுதலாக பெறுங்கள்
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம் ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999
1: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
8: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடை வைபோகம் வந்தாச்சு ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
1: வழங்கிய வசந்த விடியல்
10: பொன்னான உதயத்தை கொண்டாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல் மீண்டும் புலரும் நாளை காலை 6 மணிக்கு விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த் நன்றி நேர்களே இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை

மொட்டுக்கள் மலரும் இந்த சுகமான காலை வேளையில் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 நேரம், காலை 7:01. வாரத்துல 6 நாளும் அலாரத்துக்கே டஃப் கொடுத்து பரபரப்பா ஓடின நமக்கு எப்போடா ஞாயிற்றுக்கிழமை வரும், ஏங்கி காத்துட்டு இருந்த நாள் வந்தாச்சு. இன்னைக்கு அலாரமும் அடிச்சிருக்காது, ஆனா எப்பவும் விட சீக்கிரமாவே கண்ணு முழிச்சிருப்போம், அதுவும் எந்த பதட்டமும் இல்லாம. அப்பாடா, இன்னைக்கு ஒரு நாள் நம்மளோடதுப்பா அப்படின்னு நிதானமா எழுந்திருக்கிறதுல இருக்க சுகமே தனிதான்ல. அதே சந்தோஷத்தோடு கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை.

கோடைப்பண்பலை நெருப்பிழி ஐந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு மனதின் ஆசைகளுக்கு இசையின் முகை வரியாய் கோடைப்பண்பலை நெருப்பிழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று நம்ம வீட்டு குட்டி செல்ல குழந்தைகளுக்காக வர காத்திருக்குது.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய் நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாழைப்பூவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்கள் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கோம். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள்

0: வந்து அமையும். அதனால நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.

சுறுசுறுப்பான காலை விழியில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில்லின் இன்றைய

0: இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 11 மணிக்கு மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 3 மணிக்கு கோவை கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8:30க்கு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். கொடை தென்றலில் 3ம் கண் கண்காணிப்பு கேமரா குறித்து விழிப்புணர்வை தருகிறார் தேனி என் முத்து செந்தில்குமார் அவர்கள். 10:00 கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தங்களாகவோ இணையவழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வரும் 31ம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதில் அளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணையவழியில் நிறைவு செய்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் செல்ஃப் என்மிரேஷன் ஐடி அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணையவழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் இந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பு நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்து கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806607602 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. லீவ் விட்டா போதும்பா, சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு ஓடிடுறாங்க, வீட்லயே தங்க மாட்டாங்க நம்ம பசங்க. அப்படி நம்ம வாழ் பசங்களுக்காக இந்த பாட்டை கேளுங்க பாஸ்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
2: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
1: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
2: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
3: கவுன்சிலிங் கோட் 4959.
1: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
15: பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: வணக்கம் அண்ணா.
17: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன செய்வது?
16: என்ன மண்ணா யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்
17: அமைச்சரே? எனக்கு இந்த ஒரே நாட்டிற்கு மன்னராக இருந்து இருந்து போர் அடிக்கிறது.
16: அதனால்தான்
17: 7 கண்டங்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அத்தனைக்கும் சேர்த்து நான் ஒருவனே மன்னராக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதற்குத்தான் என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
16: இதற்கு எதற்கு மன்னா இவ்வளவு யோசித்து உங்கள் மூளையை கசிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இது மிகவும் எளிமையான வேலையாயிற்றே
17: அமைச்சரே. 7 கண்டங்களையும் ஆள வேண்டும் என்பது எளிமையான வேலையா?
16: ஆமாம் அண்ணா.
17: எப்படி எப்படி அமைச்சரே?
16: ஒன்றுமில்லை மண்ணா, முதலில் வயிறு முட்டை சாப்பிடுங்கள். வழக்கமாகவே நீங்கள் அப்படித்தான் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் முதலில் வயிறு முட்டை சாப்பிடுங்கள். சாப்பிட்டு விட்டு கண்களை மூடி 7 கண்டங்களையும் ஆழ்வதை போல கற்பனை.

0: கற்பனை செய்து கொண்டே இருங்கள். அப்படியே தூங்கிவிடுவீர்கள். தூங்கிய பிறகு என்ன வரும்? கனவு வரும். கனவில் நீங்கள் ஒருவரே 7 கண்டங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அவ்வளவுதான் மன்னா.
1: அமைச்சரே, என்ன கிண்டல் செய்கிறீர்களா?
0: பின்னென்ன மன்னா, நீங்கள் எல்லாம் ஒரு நாட்டிற்கு மன்னராயிருப்பதே மாபெரும் தவறு. இதில் 7 கண்டங்களுக்கு மன்னராயிருக்க வேண்டுமாம். இன்றைய சூழ்நிலையில் அவரவர் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. கொஞ்சம் அசந்தால் போதும், பக்கத்து நாட்டுக்காரன் வந்து இடத்தை பிடித்து விடுகிறான். பிறகு அவனிடம் போருக்கு செல்ல வேண்டும், போரில் வெல்ல வேண்டும், எத்தனை வேலைகள் இருக்கிறது. உங்களுக்கு வேறு அதெல்லாம் அலர்ஜி மன்னா. நீங்கள் ஊருக்கு வேண்டுமானால் செல்லலாம், போருக்கெல்லாம் செல்ல முடியாது. இதில் 7 கண்டங்களை நீங்கள் எப்படி மன்னா அழப்போகிறீர்கள்?
1: அமைச்சரே, நீங்கள் போர் என்று சொல்லுகிற போதுதான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. இன்று கார்கில் போர் நினைவு தினம்.
0: ஓ, அப்படியா மன்னா? அந்த கார்கில் போர் பற்றி ஏதாவது தெரிந்தால் சற்று விளக்கமாக சொல்லுங்களேன்.
1: அமைச்சரே, இந்தியாவின் காஷ்மீர் பகுதியை சுற்றி சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளின் எல்லைகள் அமைந்துள்ளன. இந்த காஷ்மீர் பனிமலைகளும் பள்ளத்தாக்குகளும் அருவிகளும் நிறைந்த அழகான பூமி. இப்படிப்பட்ட அழகான சுற்றுலா தலமான காஷ்மீரில் உள்ள ஒரு மாவட்டம் தான் கார்கில். மலையேறும் பயிற்சி பெறுபவர்கள், பனிசறுக்கு விளையாடுபவர்கள், சுற்றுலா பயணிகள் ஆகியோர் குறிப்பிட்ட மாதங்களில் சென்று வரும் இடமாக கார்கில் உள்ளது அமைச்சரே.
0: ஓ, அப்படியா மன்னா?
1: ஆமா, ஸ்ரீநகரில் இருந்து 210 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இங்கு குளிர்காலத்தில் வெப்பநிலை மைனஸுக்கும் கீழ், அதாவது -48 டிகிரி செல்சியஸ் ஆக இறங்கிவிடும். அதனால் இங்கு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளைச் சார்ந்த ராணுவ வீரர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செப்டம்பர் 15 முதல் ஏப்ரல் 15 வரை கார்கில் மலை சிகரங்களில் இருந்து திரும்பி விடுவார்கள். பின் ஏப்ரலின் பிற்பகுதியில் தான் வழக்கமான நிலைகளில் பாதுகாப்பு பணிகளை தொடருவார்கள். அதன்படி 1999 ஏப்ரலில் மீண்டும் பாதுகாப்பு பணியை தொடரச் சென்ற இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது.
0: அது என்னமன்னா?
1: பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தது.
0: என்னமன்னா சொல்கிறீர்கள்?
1: 5000 மேற்பட்டோர் நம் எல்லைக்குள் ஊடுருவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அமைச்சரே. இது பாகிஸ்தானில் திட்டமிடப்பட்டு ஆபரேஷன் பாதர் என்கிற பெயரில் நடத்தப்பட்ட அத்துமீறல் என்பதை இந்தியா உணர்ந்தது.
0: ஓஹோ,
1: உடனடியாக இந்த சதியை முறியடிக்க இந்தியா 1999 மே 1 ஆபரேஷன் விஜய் என்கிற பெயரில் தன்னுடைய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக கார்கில், லடாக் பகுதிகளில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. உயரமான மலைச்சிகரங்களில் மிக கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்த இந்த போரில் 527 இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இதில் 4000 அதிகமான பாகிஸ்தான் வீரர்களும் பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மே 1 தொடங்கிய இந்த போர் அந்த ஆண்டு ஜூலை வரை நடைபெற்றது.
0: ஓஹோ, அப்படியா மன்னா?
1: ஆமாம் அமைச்சரே. வான்வெளி தாக்குதல் மூலம் இந்திய ராணுவம் தன்னுடைய நிலைகளை ஒவ்வொன்றாக கைப்பற்ற ஆரம்பித்தது. தனக்கு தோல்வி உறுதி என்று தெரிந்த பின்பு பாகிஸ்தான் பின்வாங்க ஆரம்பித்தது. ஜூலை 26 இந்தியா கார்கில் மலை உச்சியில் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டியது. இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 கார்கில் போர் நினைவு தினமாக போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
0: ஓ, சிறப்பு மன்னா. நாமும் இந்தியாவிற்காக உயிர் தியாகம் செய்த அந்த ராணுவ வீரர்களை வணங்குவோம். சரி மன்னா, நீங்கள் என்றாவது இது போன்ற போர்க்களங்களை பார்த்தாவது இருக்கிறீர்களா?
1: ஏன் அமைச்சரே, எனக்குத்தான் போர் என்கிற வார்த்தையை கேட்டாலே காய்ச்சல் வந்து விடுகிறதே. பிறகெப்படி நான் காய்ச்சலோடு போர்க்களத்திற்கு செல்ல முடியும்?
0: ஆமா மன்னா, நீங்கள் போர் என்றாலேயே அதிலிருந்து தப்பிக்க காய்ச்சல் வந்துவிட்டது, தலைவலி வந்துவிட்டது, ஜலதோஷம் பிடித்துவிட்டது, வயிற்று வலி வந்துவிட்டது என்று பள்ளி மாணவர்களைப் போல காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் வேறு 7 கண்டங்களுக்கு மன்னராக வேண்டும் என்று வேறு ஆசைப்படுகிறீர்கள். இதுவெல்லாம் ஆசை இல்லை மன்னா, பேராசை.
2: என்ன?
3: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
3: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை.

0: கோட்டை, இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
1: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
2: உற்சாகமான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 26
0: விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற அரசர்.
2: இவரின் ஆட்சி காலமே பேரரசின் உச்ச காலகட்டம்.
0: கன்னட தெலுங்கு மக்களிடையே பெரும் வீரனாக மதிக்கப்பட்டவர்.
2: இனிய பண்புகளை கொண்ட இந்திய அரசர்.
0: சிறந்த நிர்வாகியாகவும் தளபதியாகவும் திகழ்ந்தவர்.
2: அரசு நிர்வாகத்திற்கு உதவியாளராகவும் இருந்தார்.
0: பின்னர் கிட்டியது ராஜ்யம்.
2: திறமை வாய்ந்த முதல் மந்திரியான திம்மராசன் என்பவரால்
0: தனது பிறந்த நாளிலேயே தலையில் சூட்டப்பட்டது மணிமகுடம்.
2: ஆந்திர போஜன் கன்னட ராஜ்ய ராமரமணன் என்று அழைக்கப்பட்ட
0: விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் பிறந்த நாளும்
2: அரசனாக முடிசூட்டிய நாளும் இன்று.
0: ஆண்டு 1509.
2: 1971 அப்பல்லோ 15 விண்கலம்
0: ஏவப்பட்ட நாள் இன்று. பொருளியலை நிறுவியவர்களுள் ஒருவர்.
2: பொருளியல் கொள்கைகள் என்ற தமது படைப்பால் பெரிதும் பேசப்பட்டவர்.
0: இந்நூலே பாடநூலாக பல ஆண்டுகள் விளங்கியது இங்கிலாந்தில். அன்று
2: லண்டனில் பிறந்து கேம்பிரிட்ஜில் பயின்று
0: பொருளியல் ஆய்வுகள் செய்து விரிவுரையாளராக பணியாற்றிய
2: ஆங்கிலேய பொருளியல் அறிஞர்
0: ஆல்ஃபிரட் மார்ஷல் பிறந்த நாள் இன்று.
2: ஆண்டு 1842.
0: அயர்லாந்தை சார்ந்த நாடக ஆசிரியர்.
2: இசை மற்றும் இலக்கிய விமர்சனமே அவரது லாவகத்தன்மை கொண்ட எழுத்து படைப்புகள்.
0: அதில் கொண்ட நேர்த்தியே தூண்டியது பத்திரிகை பலவற்றை எழுத.

0: நாடகமே அவரது பிரதான திறமை.
1: தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள்,
0: சுரண்டல்கள்,
1: சீர்கேடுகளை பிரதிபலித்தார் தன் எழுத்துக்கள் மூலம்.
0: ஆணுக்கு சமமான பெண் உரிமையை பெறுதல்,
1: உழைக்கும் வர்க்கத்தினர் சுரண்டப்படுவதை ஒழித்தல்,
0: உற்பத்தி நிலங்களின் தனியார் உரிமையை மீட்டல்,
1: ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பரப்புதல் ஆகியவை தொடர்பான சொற்பொழிவுகளை நடத்தி
0: சொற்பொழிவாளராக திகழ்ந்த,
1: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற
0: எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1856. உயிர்கள் வாழ்வதால் உயிர்கோளம் ஆனது.
0: அதனால் முன்வைக்கப்பட்டது பூமி ஒரு
1: ஆதி உயிரி எனும் கருதுகோள்.
0: அதுவே ஆனது சூழலியல் ஆர்வலர்களுக்கு ஒரு முக்கிய படிமமாக.
1: நிறைவில் உருவானது இக்கருதுகோளே
0: பரிணாம அறிவியலையும் சூழலியலையும் இணைக்கிறது என்று.
1: இவை உருவாக காரணமாக இருந்தவரும்
0: நாசாவின் பிற கோள்களை தேடும் ஆராய்ச்சிக்கான கருவிகள் உருவாக காரணமாக இருந்தவருமான
1: ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜேம்ஸ் லவ்லாக் பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1919.
1: ஆண்டு 1999.
0: பாகிஸ்தானிய நாட்டு படைகளும் பயங்கரவாதிகளும் நுழைந்தனர்
1: நம் நாட்டு எல்லைக்குள்.
0: ஊடுருவிய படைகள் கொண்டு வந்தன தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்
1: பல முக்கிய இடங்களை.
0: வெட்டிடுமா இந்தியா?
1: விரட்டியடிக்க இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலின் பெயர்
0: ஆபரேஷன் விஜய்.
1: நம் நாட்டின் உறுதியையும் வலிமையையும் பறைசாற்றியது அந்த கார்கில் போர்.
0: நம் நாட்டுக்காக எத்தனையோ வீரர்கள்
1: தங்களது இன்னுயிரை தந்த
0: கார்கில் வெற்றி நாள்,
1: அதாவது விஜய் திவாஸ் நாள் இன்று.
0: இந்தியாவை பாதுகாத்த
1: பாதுகாக்கும் வீரர்களின் துணிச்சலுக்கு
0: தலைவணங்குவோம். சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும்
1: பேரழிவுகளை தடுக்கும் கேடயமாக
0: சதுப்பு நில காடுகள் உள்ளன.
1: இவை கடற்கரையை ஒட்டியுள்ளன.
0: இதனை மாங்க்ரோவ் காடுகள்,
1: அலையாத்தி காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன.
0: இவற்றை அழியாமல் பாதுகாத்திடவும்
1: இதன் பெருமைகளை உலகறிய செய்யவும்
0: ஆண்டுதோறும் July 26
1: உலக சதுப்பு நில காடுகள் நாளாக
0: கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
0: உலக
1: சதுப்பு நில காடுகள்
0: நாள்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
4: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
5: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
6: உயிரெழுத்து ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
5: நேர்களே, அழகான நம் மனதில்
7: ஆழமான ஓர் இடத்தில்
5: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
7: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
5: இதய ராகங்களை
7: நீங்களும் அரங்கேற்றலாம்.
5: நாள்தோறும் பிற்பகல் 3 வலம் வரும்
7: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்
6: எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
7: இயற்கை

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, அக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800042251111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அழகான நாள். ஏன்னா இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு நேரம் கிடைக்கும். பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசலாம், குழந்தைங்களோட விளையாடலாம், சின்னதா அவுட்டிங் போயிட்டு வரலாம். நம்மள நாமளே திரும்பி பாக்குறதுக்கு இன்னைக்குதான் நேரமே கிடைக்கும். இப்படி அழகான நாளோட தொடர்ந்து கோடை பண்பலையோடு இணைஞ்சிருங்க. இப்போ நேரம் 7:58 ஆகுது. கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில நிறைவான பாடல்

0: விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்பு தோழி பத்மா நீலமணி. அடுத்ததாக கோடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகம் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, வணக்கம் குழந்தைகளே. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு குழந்தையும் என்னவா வளர போறாங்கன்னு அவங்களோட செயல்பாடுகளே காட்டும். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு தனித்துவம் இருக்கும், தனித்திறன் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அவங்களோட திறமையை வளர்க்கறது தானே பெற்றோர்களோட தலையாய கடமையா இருக்கணும். இது கோடி பன்மலை 100.5 மனதோடு ராகம் என்று குழந்தைகளுக்காக. குட்டீஸ், நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில ஒரு செல்ல குட்டி வந்திருக்காங்க. முதலாவதா வாங்க. வணக்கம். யார் பேசுறீங்க செல்லக்குட்டி? ஆசியா வந்துட்டீங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நல்லம்மா இருக்கேன் ஆசியா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க?
1: தேனி மாவட்டத்துல இருந்து போடி நாயக்கில் இருந்து வந்திருக்கோம்.
0: வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க நீங்க
1: இன்னைக்கு?
0: சொல்லுங்க, பாடுங்க.
1: வெல்கம் வெல்கம் ஹவ்

0: முடிஞ்சிச்சா? சரி, உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யார் கூட எல்லாம் நீங்க விளையாடுவீங்க?
1: ஸ்கூல்லயா?
0: ஸ்கூல்ல யார் இருக்கா? வீட்ல யார் இருக்கா?
1: வீட்ல அக்கா இருக்காங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: நாலு.
0: நான்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சொல்லிட்டீங்களா இன்னைக்கு பேச போறேன் எஃப்எம்ல அப்படினு? இல்லையா? சரி, நாளைக்கு போய் சொல்லிக்கலாம். என்ன பாடல் தரலாம் ஆசையா இருக்கு? இனிமே தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இல்ல.
0: சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாடலை கேட்டுட்டு அப்புறமா சாப்பிடலாமா?
1: சாப்பிடலாம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: புஷ்பா பாடத்துல இருந்தே பண்ணலாம் ஃபீலிங்.
0: இதோ உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடல் கோடை பன்மலை 100.5 இருந்து.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சு.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா?
7: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
6: செட்டிநாடு
8: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
9: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
10: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
14: சன்ஃப்ளவர் ஆயில்
13: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
16: கவுன்சிலிங் கோட் 2624.
13: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
17: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
13: கோடை பண்பலை 100.5

0: 5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: ஒரு விஷயத்தை பத்தி வளவளவளா வச்ச வச்ச வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட 1, 2, 3, 4, 5, 6 இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு நோட் பண்ணி கொடுக்கறது வெற்றிக்கு ரொம்ப துணையா இருக்கும். இது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு யாராவது பாயிண்ட்ஸ் போட்டு கொடுக்க முடியுமா? இப்படிலாம் இருந்தா சௌக்கியமா இருக்கலாம்பா, சந்தோஷமா இருக்கலாம்பா, நீண்ட ஆயுஷோடு இருக்கலாம்பா, நிம்மதியா இருக்கலாம்பா. எல்லாத்தோட முக்கியம் நிம்மதியா இருக்கலாம்பா. அப்படின்னு நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தானே முக்கியமே. இது பாருங்க, நீண்ட காலம் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்கிறவனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, ஒன்று, அதிகாலையில் எந்திரிக்கிறவனாக இருக்கணும். அதாவது படுக்கையை விட்டு நீ எப்போ எந்திரிக்கணும்னா, சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. ஏன், அதாவது வள்ளல் பெருமான் எழுதுகிறாரு, ஒவ்வொரு காலத்துலேயும் இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூதங்கள்லேயும் விஷமான பாகம்னு ஒன்று இருக்குது, அமிர்தமான பாகம்னு ஒன்று இருக்குது. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? காற்றுல விஷமான பாகம்னு ஒன்று இருக்குது, காற்றுல வந்து அமிர்தமான பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சமநிலையான ஒரு பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அமிர்தமான பாகம் அதாவது நீண்ட நாள் வாழ்வதற்கானது என்னென்னா 4-6, அந்த காற்றை சுவாசிக்கணும். அந்த காற்றை நாம் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், விஷமான காற்று இல்லை, விஷமில்லாத காற்று உங்களுக்கு கிடைக்கும். சயின்ஸ் படியே அப்படி இருக்குது, ரிலிஜன்லேயும் அப்படி இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? அதிகாலையில் எழுந்திரிக்கணும். கூடுமான வரைக்கும் உணவில் இயற்கையினுடைய உணவு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள், நல்ல தண்ணீர், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இயற்கையை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு. கொஞ்சம் முளைக்கட்டிய தானியங்கள், அப்புறம் வந்து மண்பானையில் முடிஞ்சால் சமைச்சு பார்க்கறது வாய்ப்பு இருக்கிற போது, அப்புறம் உணவை நன்கு மென்று தின்னுகிறவர்கள். ஐயோ, இதுவே கஷ்டமாக இருக்குது. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த பொக்லைனர் மணல் அழுற மாதிரி அழுறான் அப்படி, அதுவும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன வருதுன்னு பார்த்து அதை எடுத்து அப்படி லபக்குன்னு வேலை போட்டுக்கிறான். அப்படி சாப்பிட முடியாது. கொஞ்சமாக எடுத்து நல்லா கடித்து சமைச்சு சாப்பிட்டா தான் நீண்ட காலம் நம்ம இருக்க முடியும். அதை விட சுவைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை விட முக்கியமான விஷயம்னு தெரியுங்களா? மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி. அள்ளி அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டால் எவ்வளவு உள்ளே போயிருந்தால் கூட அவங்க அதிருப்தியோடய எழுந்திருப்பாங்க. கொஞ்சமாக சாப்பிட்ருந்தா கூட சவைச்சு சவைச்சு சவைச்சு சவைச்சு சாப்பிட்டவங்களுக்கு நல்லா சாப்பிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி, அதாவது மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உணவை நன்கு மென்று தின்கிறவனுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கணுமா? ஆமாம். சில காயெல்லாம் நான் சாப்பிடமாட்டேன், எனக்கு பிடிக்கவோ பிடிக்காது, அது கசக்குது அந்த காய், இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு அர்த்தம். சுண்டக்காய், பாகக்காய், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் எப்படியாவது சமையலில் சேர்த்துக்கணும். நம்முடைய உடம்பில் வந்து மினரல்ஸ் சேரணும். மினரல்ஸ் சேரணும்னா நீங்கள் தங்கத்தை பஸ்மமாக்கி திங்க முடியுமா? முடியாது. பொன்னாங்கண்ணிக்கீரை சாப்பிட்டா போகிறோம் தெரியுங்களா? பொன் ஆம் கன்னி, அந்த பொன்னாங்கண்ணி என்ன பண்ணுது, பூமியில் இருக்கிற அந்த கோல்டு அதனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு வெளியே வருது. நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்கள் உடம்புலேயே அந்த மினுமினுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தவிர்க்கக்கூடிய உணவுன்னு இருக்குது. என்ன, வெள்ளை சர்க்கரையை எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. அப்புறம் கூடுமான வரைக்கும் வாழ்க்கையில் மலச்சிக்கலே இல்லாதபடி உடம்பு வச்சுருக்கணும். ரொம்ப அலட்டிக்கக்கூடாது. கவலையே போயிடுமா, போகுதுப்பா, நடக்கிற வரைக்கும் நடக்கட்டுப்பா அப்படின்னு கவலைப்படாத மனுஷனாக இருக்க தெரியணும். அப்புறம் நான் அடக்கம் உடையவனாக இருக்கணும். இதெல்லாம் பின்பற்றிட்டு இந்த கொண்டாந்துட்டோம்னு வச்சுங்களேன், சந்தோஷமாக இருக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாம், ரொம்ப வருஷம் இருக்கலாம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: நேர்களை இன்று காலை

0: 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் ஈரோடு புத்தக திருவிழா 2026. சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நம்மோடு இணைவிருக்கிறார். நேரம் இப்போது காலை 8:20. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் குட்டீஸோட பேசிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விளையாடதான்
0: போறீங்க? வெளியில விளையாட போறீங்களா, வீட்டுக்குள்ளே விளையாட போறீங்களா? கோவை புதூர்ல ரொம்ப வெயிலா இருக்கா? சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறமா நிறைய தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டே விளையாடுங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: அப்புறம்
0: அவ்வளவுதான் தெரியுமா? தமிழ் பாடல்கள் ஏதாவது தெரியுமா? பாடுங்க.
1: அன்னை தமிழே, என் ஆவிக்காரி கலந்தவளே, என்னில் வளர்வாளே, என்னை வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க ஹரி. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாடல் இருந்து பாடு.
0: பாடல் வருது, கேளுங்க. நன்றி ஹரி.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
1: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
5: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.

0: வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடை பன்வெளி 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் மனதோடு ராகம். நேரம் காலை 8:31 மனதோடு ராகம் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சியில குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்புல யாரு நமக்காக காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. யாருமா? சரி, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க சர்வேஸ்வரன்? 2ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? சாப்பிடலையா இன்னும் நீங்க? இப்பதான் தூங்கி எழுந்தீங்களா? சரி, இன்னைக்கு என்னலாம் பண்ண போறீங்க நீங்க? என்ன பண்ண பிடிக்கும் சர்வேஸ்வரனுக்கு வீட்டுல இருந்தா? விளையாட பிடிக்கும். யார் கூட விளையாட போறீங்க? வீட்டு பக்கம் இருக்க நண்பர்கள் கூடயா? சர்வேஸ்வரன், கிஷோர் கூட விளையாட போறீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க சர்வேஸ்வரன்? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? தூக்கம் இன்னும் கலையிலையா சர்வேஸ்வரனுக்கு? பாடல் பாட போறீங்களா? சரி, பாடுங்க சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் இனிப்புல இருக்கீங்களா? சரி, சர்வேஸ்வரனுக்கு வந்து இன்னும் தூக்கம் கலையில, அதனால அவங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்து நம்ம வந்து எழுப்பி விட்டுடலாம். கோடைப்பண்பலை 100.5 பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
7: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
8: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
9: தங்கள் அன்புடன்
8: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
9: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
8: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
9: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
8: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
9: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
8: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
9: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
8: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
9: நமது கோடை பண்பலை 100.5.
10: சக்சஸுக்கு

0: மார்க்கெட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
3: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
6: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
7: இந்த விடுமுறை நாள்ல கூட ரொம்ப சீக்கிரமா எழுந்து முயற்சி பண்ணி இணைப்பு பிடிச்சு பேசிட்டே இருக்காங்க நம்ம குட்டீஸ். இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேரம் காலையில 8:41. இப்ப ஒரு குட்டி செல்லம் வந்திருக்காங்க, வரவேற்கலாம். வாங்க, வணக்கம். சத்தத்தோட வந்திருக்கீங்களே, உங்க பேர் என்ன? வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. என்ன பேருமா? தக்ஷிதா. சரி, எங்க இருந்து பேசுறீங்க?
8: கன்னிவாடி.
7: ஏன் இவ்ளோ தாமதம்? அப்படி கேட்டுட்டே இருந்தீங்களா எப்ப பேசுவாங்க அப்படின்னு? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? ஆமா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
8: யுகேஜி.
7: யுகேஜி படிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இது என்ன பாடல்?
8: லஞ்ச்.
7: யார் சொல்லி கொடுத்தாத? எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
8: கீர்த்தனா மேம்.
7: கீர்த்தனா மேம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சொன்னீங்களா நான் இதை வந்து பண்பலையில பாட போறேன்னு சொன்னீங்களா? சரி, ரொம்ப சிறப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக உங்களுக்காக ஒரு பாடல் தரலாமா? என்ன பாட்டுங்க? சரி, கேக்கலாம் வந்த பாடல் உங்களுக்காக பண்பலையில. இதோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்ணலை நூறு ஐந்தில் சைபால்
2: முகத்தில் தருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசித்தா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சுட்டுது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்கள். அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டு

0: இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படி ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின் பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடப்படாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்கள குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னென்னும் ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
3: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
4: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
3: பிரதமரின் மனதின் குரலை
4: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மொழி பேசும் மழலைகளோடு உறவாடி நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக ஒலிக்கும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த், நன்றி நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கிய மனதோட ராகம்.
4: இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி

சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ₹1200 கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சி.

0: இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
4: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
5: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.

0: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேயர்களே. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், உலகின் தலைச்சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகள், சுவாரஸ்யமான தலைப்புகள் என அறிவு கதவை திறக்கும் புத்தகங்களின் மகா சங்கமம். கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வானவில். இன்றைய வானவில்லில் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா 2026. நேயர்கள் வரவேண்டிய எண்கள் 24, 24, 24 மற்றும் 24, 24, 26. கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 இணைத்த சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் தா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களோடு நெறியாழுகை செய்கிறார் அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ் அவர்கள்.
1: நன்றிகள் பல பத்மா நீலமணி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. யோசிக்கும் போது ஒவ்வொரு மணித்துளிகளும் உனக்கு கை கொடுக்கும். யாசித்தேனும் நூல்களை வாசித்துவிடு. நூல்களை வாசிக்க வாசிக்கத்தான் மெருகுபெறும் நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும். தலைகுனிந்து படித்தவர்களை உலகம் எப்போதும் தலை நிமிர்ந்து பார்க்கும். இப்படி நூல்களை பற்றி பக்கம் பக்கமாக புரட்டி போட்டுக்கொண்டே சொல்லிவிடலாம். எப்படியாவது எதை விற்றாவது படித்துவிடு. படிப்பு மட்டுமே உன்னை அடைய முடியாத உயரத்தை அடைய வைக்கும். இதற்கெல்லாரம் அச்சாரம் அமைத்து தரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையானது புத்தகங்களுக்காகவே திருவிழா கொண்டாட்டத்தினை நடத்துகிறார்கள். அத்திருவிழானை பற்றியும் நூல்களை பற்றியும் நாம் பேச இன்று வானவில் தந்திருக்கும் தலைப்பு ஈரோடு புத்தக திருவிழா 2026. சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியை இணைந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் தெரிந்தவர், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன். 2005 முதல் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார். பல்வேறு பணிகளுக்காக பல பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற்றவர். இவரை பற்றிய முன்னுரை எடுக்கும் பல மணி நேரங்கள். இந்த ஆண்டும் ஈரோடு சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் July 31 முதல் August 11 வரை இவ்வாண்டு புத்தக திருவிழா நடத்த இருக்கிறார். நம் சிறப்பு விருந்தினரை கோடை பண்பலை 100.5 இன்முகம் கலந்த ஆனந்த கைதட்டல்களோடு வரவேற்கிறது. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
2: வணக்கம் வணக்கம் வணக்கங்க.
1: அந்த வணக்கம் சொன்ன கையோடு ஐயாட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஈரோடு சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் July 31 முதல் August 11 வரை நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்க
2: ஐயா? இந்த ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா 22 நடக்குதுங்க ஐயா.
1: சரிங்க.
2: நடக்கிற இடம் வந்துங்க ஈரோடு வீரபஞ்சத்திரம், அதாவது டவுன்லயே தான் ஒரு பகுதி. அந்த வீரபஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடக்குதுங்க ஐயா.
1: சரிங்க.
2: கடந்த 4 அந்த மைதானத்துல நடக்குதுங்க ஐயா. அதுல சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த ஆண்டு, சென்ற ஆண்டை விட இன்னும் இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பு அம்சங்களை

0: கூட்டியிருக்கேங்க ஐயா.
1: சரிங்க.
0: ஒன்று முதல் சிறப்பம்சம் வந்து சொல்ல போனோம்னா, அதாவது அரங்குகள், அதாவது உள்ள இருக்கிற அரங்குகள் 230 அரங்குகள்ங்க.
1: சரிங்க.
0: 230 அரங்குகள்ல பார்த்தீங்கன்னா ஆக்ரா, அலகாபாத், டெல்லி, மும்பை இந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து, கல்கத்தா இந்த பகுதிகள்ல இருந்து உலகத்தின் மிகச்சிறந்த பன்னாட்டு ஆங்கில புத்தக நிறுவனங்களை நம்ம வரவச்சிருக்கோம் ஐயா.
1: சரிங்க.
0: அங்க வந்து கடந்த 10 ஆண்டுகளா தொடர்ந்து முயற்சி எடுத்து பல ஆங்கில புத்தக நிறுவனங்கள், ஏன்னா அடிக்கடி கிடைக்கிற புத்தகங்கள் இல்லாம கிடைக்காத அரிதான நூல்கள் நிறைய வரணும், மக்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நூலகங்களுக்கு தேவையான நல்ல நூல்கள் வரணுங்கிறதுக்காக சிரத்தை எடுத்து தனி முயற்சி எடுத்து அந்த மாதிரி ஆங்கில புத்தக நிறுவனங்கள் வர்றாங்க ஐயா.
1: சரிங்க.
0: அதே மாதிரி தமிழ்நாட்டுல புகழ்பூத்த புத்தக நிறுவனங்கள், அதுல மிக முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அதாவது அந்த நிறுவனங்களே, புத்தக நிறுவனங்கள் பதிப்பகங்களே நேரடியாக அவங்க வந்து அரங்குகள் அமைப்பது, அவங்க நேரடியாக அரங்குகள் அமைப்பது ஒரு சிறப்பு அம்சங்கய்யா. அது பல நேரங்களில் என்ன செய்வாங்கன்னாங்க, நேரடியாக அவங்க அரங்கு அமைக்க மாட்டாங்க, விற்பனையாளர் மூலமா கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா நம்ம ஈரோடு புத்தக திருவிழாவில் எல்லா தமிழ் புத்தக நிறுவனங்களும், மிக முக்கியமான புத்தக நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற வரலாற்று சிறப்புமிக்க புத்தக நிறுவனங்கள் அனைத்தும் நேரடியாகவே அரங்குகள் அமைப்பது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கய்யா.
1: அழகா சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப வந்து நேயர்கள் கேள்விகள் கேட்க காத்திருக்காங்க, அதோட சேர்த்து இதை தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில், வணக்கம்.
2: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
1: சரவணன் ஐயா வணக்கம். உங்க கேள்வி என்னன்னு ஐயா கேளுங்க.
2: சிறப்பு விருந்தினருக்கு ஐயா வணக்கம்.
1: என்னுடைய
2: கேள்வி என்னங்க ஐயா, ஒரு எந்த ஒரு செயலையும் செய்யும் போது ஒரு இலக்கு நோக்கி தான் ஆரம்பிப்போம்.
0: அவர் கேக்குறது
1: சரியா, இலக்கு நோக்கி ஆரம்பிப்போம். சரிங்க, இலக்கு நோக்கி ஆரம்பிப்போம்.
2: ஆரம்பிப்போம். நீங்க ஆரம்பிக்கல பாத்தீங்கன்னா, ஒரு 100 நூலகங்களை உருவாக்கலாம், இல்ல ஒரு 1000 மாணவர்கள் கல்வி அறிவியோட படிக்கும் திறனை வாசிக்கலாம்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா, விஞ்ஞான வளர்ச்சியினால அது தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வளர்ந்துருச்சு, AI தொழில்நுட்பம் கூட இன்னைக்கு புதுசா ஒண்ணு வந்துருச்சு. அந்த இலக்கு அடையறதுக்கு உங்களுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி தடையா இருக்குதா? அந்த தடை எப்படி நீங்க முறியடிச்சு நீங்க உங்க இலக்கு அடையறதுக்கு முயற்சி செய்யறீங்கன்னு என்னுடைய ஒரே கேள்விங்க
1: ஐயா. சொல்லுங்க
0: ஐயா, சொல்லுங்க.
1: இந்த விஞ்ஞான வளர்ச்சியில பாத்தீங்கன்னா, உங்களோட இலக்கு அடையறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா? அந்த தடைகளை தாண்டி உங்களோட இலக்கை எப்படி அடைய போறீங்கன்னு கேட்டிருக்காங்க.
0: விஞ்ஞான உலகத்துல இலக்குங்கிறதுங்க ஐயா, இப்போ மக்கள் சிந்தனை பேரவையை பொறுத்தளவிலோ அல்லது ஈரோடு புத்தக திருவிழா பொறுத்தளவிலோ, இந்த ஆண்டு வந்து பள்ளி கல்வித்துறையோடு இணைந்து ஈரோடு புத்தக திருவிழாவா மக்கள் சிந்தனை பேரவை நடத்துங்க ஐயா. இலக்குங்கிறது கல்விதான், எல்லோருக்கும் கல்வி. கல்வின்னா பட்டதாரிகளாக உருவாக்குகிற அந்த கல்வி மட்டுமல்ல, ஒரு பண்பாளர்களை, சிறந்த அறிவாளிகளை, சிறந்த சிந்தனையாளர்களை, சிறந்த கருத்தாளர்களை, சிறந்த அறிவியல் மேதைகளை, இன்ன சொல்ல போனோம்னா பண்பட்ட குடிமக்களை, இவங்களை உருவாக்குறவனா வாசிப்பு தான் அதுக்கு முதல் தொடக்கம். ஆகவே வாசிப்பு யோசிக்க வைக்கும், யோசித்தால் சிந்திக்க தூண்டும். ஆகவே அந்த சிந்தனை ஒரு சமூக சிந்தனையாக அமையும். அப்போ ஒட்டுமொத்த சமூகமே வளரும். அதுதான் ஈரோடு புத்தக திருவிழாவின் லட்சியம். ஆகவேதான் இல்லந்தோறும் நூலகம், நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், நல்ல நூல்களே நல்ல நண்பர்கள் என்ற முப்பெரும் முழக்கத்தை முன்வைத்து தான் ஈரோடு புத்தக திருவிழா கடந்த 22 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. ஆகவே இலக்கு என்பது ஒரு நல்ல பண்பட்ட உயர்ந்த சமூகம். ஆகவே அந்த சமூகத்தை இலக்கை நோக்கி நாம சென்று கொண்டே இருக்க
1: வேண்டியதான்.
0: காலமாக அது பரவலாகி, அந்த கருத்தும் சிந்தனையும் பரவலாகி இருக்கிறது, வாசிப்பு வளர்ந்திருக்கிறது. இதுதான் இப்போதைக்கு நாம் சொல்ல வேண்டியது.
1: சொல்ல வேண்டி இருக்கிறது சத்திர சுருக்கமா சொல்லி இருக்குமே. இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
9: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
10: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்.

0: வைக்கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443372151.
1: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
2: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
1: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
2: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
1: பிரதமரின் மனதின் குரலை
2: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
13: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
14: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
15: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
16: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
16: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
17: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
18: கவுன்சிலிங் கோட் 4959.
16: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
19: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
20: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
19: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
20: தொடர்புக்கு 8985712345.
21: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
22: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
21: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
22: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
21: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443372151.
23: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
24: GNM கவுன்சிலிங் கோட் 1100.
23: தொடர்புக்கு செல் 9487260445.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய

0: தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: எண்ணத்தின் வண்ணமொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக ஈரோடு புத்தக திருவிழா 2026 சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இருக்கீங்க ஐயா? இணைப்பில் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கண்ணா ஐயா, இப்போ வந்துட்டீங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசிடலாமே. உங்கள் பேர் என்னங்க? வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாமக்கல் மாவட்டம்.
1: கேளுங்க ஐயாட்ட, கேளுங்க. எத்தனை வகையான புத்தகங்கள் கிடைக்கும்? அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களோட புத்தகங்கள் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி
3: கேக்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. எல்லா வகையான நூல்களும் கிடைக்கும். அதாவது எல்லா விதமான பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, மாணவர்களுக்கு தேவையான நூல்களும் கிடைக்கும். பொதுமக்களுக்கு தேவையான நூல்களும் கிடைக்கும். அறிவியல் நூல்கள், ஆன்மீக நூல்கள், அரசியல் நூல்கள், தத்துவ நூல்கள், அல்லது வேறு விதமான எல்லா விதமான நூல்களும் கிடைக்குங்க ஐயா. இன்னொன்று, நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாறு சம்பந்தமான நூல்கள் கிடைக்குமான்னு சொல்றீங்க, அது ஏராளமாக கிடைக்கும். நிறைய விதவிதமான சுதந்திர போராட்ட வீரர்கள் ஈரோடு புத்தக திருவிழா அல்லது மக்கள் சிந்தனை பேரவைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை தூக்கிறது மக்கள் சிந்தனை பேரவையின் தலையாய கடமைகள் ஒன்று. ஆகவே அரிதினும் அரிதான சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியான நூல்கள் கண்டிப்பா கிடைக்கும்.
1: கட்டாயம் வாங்கன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் July 31 முதல் August 11 வரை நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யாராருன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை குறிச்சு வச்சுட்டு வந்துட்டே இருக்க முடியுங்கய்யா, சொல்லுங்கய்யா.
3: ஆமாங்கய்யா. அதாவது ஒரு ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறேங்கய்யா. அதாவது ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்திய அளவிலேயே சுதந்திர போராட்ட, அதாவது மாலை நேர நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அதாவது புத்தக திருவிழாக்கள் மாலை நேர நிகழ்ச்சி, அது ஈரோடு புத்தக திருவிழாவில் குறிப்பிடத்தகுந்த ஒன்றுங்கய்யா. முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 தான் தொடங்கும். 31 அதாவது July 31 வெள்ளிக்கிழமை மாலை 6 நிகழ்ச்சி தொடங்கும். அங்கு அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய மாநில கல்வித்துறை அமைச்சர், நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர், நம்முடைய ஈரோடு அமைச்சர், எல்லா அமைச்சர் பெருமக்கள் மூவர் பங்கேற்கிற நிகழ்ச்சி, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் முதல் நாள் நடக்கும் நிகழ்வு அப்படி நடக்குங்க. இரண்டாவது நாள் நடக்கிற நிகழ்வு தமிழறிவு மணியன் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வு. இந்த ஆண்டு வந்து கவியரசு கண்ணதாசனுடைய 100 என்பதால் அந்த நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க. காவியத்தாயின் இளைய மகன் என்ற தலைப்பிலே தமிழறிவு மணியன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அதேமாதிரி 2 ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நீதிபதி, தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த நீதிபதிகள் ஒருவர், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முக்கியமான தலைப்பில் பேசுகிறார். மனித பரிமாணமும் டிஜிட்டல் உலகின் சவாலும் அப்படிங்கிற தலைப்பில் மிக அருமையான உரை நிகழ்த்துறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் 3 திங்கட்கிழமை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் காலமும் கனவுகளும், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான எழுத்தாளர், முன்னணி எழுத்தாளர், காலமும் கனவுகளும் என்ற தலைப்பில் பேசுகிறார். 4 செவ்வாய்க்கிழமை தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் அவர்கள் கத்தோராலேயே உலக காப்புற்றுது என்ற தலைப்பிலும், அமுத சுரபி மாத இதழ் ஆசிரியர் மிகச்சிறந்த எழுத்தாளர் திறனாய்வாளர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இலக்கியம் அன்றும் என்றும் என்ற தலைப்பிலே பேசுகிறார்கள். 5 சென்னை தலைக்குழு வழங்கும் சாது ஆட்டப்பொரு முறை ஒரே ஒரு நாள் நாடகத்துக்காக கலைக்கப்படுத்தப்படுகிறது.
1: ஐயா நீங்க பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் சரியா கேட்கல, போனை சரியா வச்சு பேசினீங்க நல்லா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 வரைக்கும் சொல்லிருக்கீங்க, மண்ணு இருக்கலாம் அப்படின்ற நாடகம் வரைக்கும்
3: சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல, மண்ணுயிர்க்கெல்லாம் பிரில்லியன்ட் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாடக காவலன் அவருடைய நாடகம் மண்ணுயிர்க்கெல்லாம்ங்கிற நாடகம், அது மணிமேகலின் காப்பியத்தையே அடியொட்டிய தமிழ் நாடகம். அதே மாதிரி யாழ் இசை நிகழ்வு என்ற இசை நிகழ்வும் அன்னைக்கு அது 5
1: ஐயா தொடர்ந்து பேசலாங்க. ஐயா தொடர்ந்து

0: பேசலாம். இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க நீதிபதி அவர்கள், நல்ல அதாவது சிக்னல் இருக்கிறதுலேருந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலையோடு. இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
3: 9145 most trusted jewelers, Sri Kumaran Thangamaligai.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசின்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்ட்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ரூபாய் 1200 கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
9: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
10: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443372151.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
13: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
0: வழங்கும் வானவில்.

0: ஈரோடு புத்தக திருவிழா 2026. இன்றைய வானவில்லின் தலைப்பு. சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் த. ஸ்டாலின் குணசேகரன் அவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார். ஐயா, 6ஆம் தேதி வரைக்கும் சொன்னீங்க. 6ஆம் தேதி வந்து மாண்புமிகு நீதிபதி ராஸ் சுரேஷ்குமாரை பற்றி சொன்னீங்க. எது முன்னேற்றம் என்ற தலைப்பில் பேசுறாங்க. அதற்கடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்குன்றத சொல்லுங்க.
1: 18 தமிழ்நாடு அவருடைய கார்த்திகை செல்வன் பேசுறாரு. அறிவே அழகு அதுவே அதிகாரம்ங்கிற தலைப்புல 7ஆம் தேதி பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் நாம் உயர நாடு உயரும் என்ற தலைப்புல பேசுறாங்க. அதே மாதிரி நல்ல சொற்பொழிவாளரும் தமிழ்நாட்டுல IAS அதிகாரியுமான தீபா ஜெயசீலன், அவரு விருதுநகர் கலெக்டரா கூட இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து பொன்மையும் தொடர்ச்சியும் என்ற தலைப்புல பேசுறாரு. அவர் ரொம்ப தமிழ் சார்ந்த அறிவார்ந்த பெருமகனார். அதே போல அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி வே திருப்புகழ் IAS, அவருக்கு வே திருப்புகழ் IAS பத்தி பலரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. வே இறையன்பு அவருடைய சொந்த மூத்த சகோதரர், அவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தலைப்புல அவர் பேசுறாரு, 8ஆம் தேதி பேசுறாரு. அதே மாதிரி 9ஆம் தேதி மிக முக்கியமான நாள்ங்கய்யா, இந்த ஆண்டு August 9ஆம் தேதி சிங்கப்பூர் சிறப்பு நாள் என்று அறிவித்திருப்போம். அதுல சிங்கப்பூர் ஆளுமைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் தினகரன், நான் ஆண்டியப்பன், பெச்சினிக்காட்டு இளங்கோ, ரத்தன் வெங்கடேசன் இவங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறேன். இது சொல்வது 9ஆம் தேதி. அதே மாதிரி 10ஆம் தேதி அறிவியலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் ஈ. பாலகுருசாமி, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் அவர்கள் GDN நாயுடு விருது கொடுத்து பேசுறாரு. எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் அவர்கள் அதே நாள்ல ஒரு சிறப்பு சொற்பொழிவு, அதாவது இந்திய அறிவியலின் நம்பிக்கை நட்சத்திரங்கிற தலைப்புல பேசுறாரு. கடைசி நாள் நிறைவு நாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதன் சிறப்பு பங்கேற்று நிறைவு உரையை நிகழ்த்துகிறார். ஆகவே இந்த

0: 12 நாட்களும் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கான முறையில் அனைத்து முயற்சிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றன. தமிழ்நாடு போராவிலும் இருந்து பார்வையாளர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் அந்த 12 நாள் நிகழ்வு சிறந்த ஆதரவு நாளை அனுமதிக்கப்படும். ஒரு நாள் தாமதமாக கிடையாது. மாலை 5 மணிக்கு கிடைத்து 8 மணிக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் வருகை புரிந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அவன் போட வேண்டும்.
1: அழகா சொல்லி இருக்கிறீங்கயா கோடை பண்புலை 100.5 வானவில்ல. அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈரோடு சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவு கல்வி மன்றத்தில் அந்த நடக்கக்கூடிய எல்லா சிறப்பு அம்சங்களையும் சொல்லிட்டீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து எப்படி வரலாம், இது வந்து இலவசமாக வரலாமா இல்லை ஏதாவது வந்து பண கட்டணுமா, அதே மாதிரி வந்து மருத்துவ ரீதியாக என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க?
0: அதுக்கு சரியானதுங்க. அதாவது வந்து ஈரோடு புத்தக திருவிழா பொறுத்த வரைக்கும் அனுமதி இலவசங்க. எப்பவுமே தொடக்கத்திலிருந்து 22 ஆண்டுகளாக அனுமதி இலவசம், அனுமதி இலவசம். ஆனாலும் உலக தரம்னு ஒரு முழுக்கத்தை முன் வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு தரமாக இருந்தாலும் கூட அனுமதி இலவசம். இரண்டாவது உள்ள வந்து ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 5 நிமிடத்தில் ஈரோடு பேருந்து நிலையத்தில் எந்த பேருந்து ஏறினாலும், ஏன்னா இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல நாம ஏற்பாடு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி அந்த அணைக்கு வந்து கரெக்டா வந்து ஈரோடு சிக்கநாயக்கர் காலேஜில் எல்லா பஸ்ஸும் நிற்கும். அது சர்வீஸ் பஸ் டவுன் பஸ் என்ற வேறுபடலாம் கிடையாது, எல்லா பேருந்துகளும் நிக்க தீர்வு உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி அங்க பவானி கோபி பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கும் எல்லா பேருந்துகளும் சிக்கநாயக்கர் காலேஜ் மைதானத்தில் நிற்கும். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கரெக்டா 5 நிமிடத்துல சிக்கநாயக்கர் காலேஜ் வந்து சேரணும். இரண்டாவது இந்த தடவை மைதானங்களுக்கு ரொம்ப முடியாத போது நடக்க முடியாத கூட அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வருவதற்கு கூட எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் செய்திருக்கிறோம். இன்னும் நிறைய ஏற்பாடுகள் இருக்கின்றன. மருத்துவ வசதி ஏதாவது சின்ன இதாக சிறப்பு தொழில்களுக்கான முறையில ஆம்புலன்ஸ்ல இருந்து மருத்துவர்கள் வரை எல்லாத்தையும் தயாரங்களில் வச்சிருக்கோம். ஃபயர் சர்வீஸ் மற்ற எல்லா விதமான ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும், ஏன்னா 21 ஆண்டுகள் அறிவுறுத்தல் காரணத்தால் எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் மக்களுக்கு பாதுகாப்பான முறையிலே கண்பறையும் சீரழிவு
1: இந்த விஷயம் சொல்லிட்டீங்கயா. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தகங்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. மாணவர்களுக்காக என்னென்ன சிறப்பு திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இந்த போன முறையெல்லாம் பாத்தீங்கன்னா உண்டியல் திட்டம் எல்லாம் வச்சிருந்தீங்க, இந்த முறை என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க?
0: இந்த முறையும் அந்த உண்டியல் திட்டம் தொடரும். அதாவது உண்டியல் வந்து ஒரு தொகையை நம்முடைய மக்கள் சிந்தனை பேரை ஏற்கிறது, ஒரு தொகையை இந்த மாணவர்கள் ஏற்க வேண்டும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10,000-15,000 உண்டியல் போன வருஷம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த உண்டியெல்லாம் நிரப்பி கொண்டு வருவார்கள். அந்த கொண்டு வந்து இங்க நம்ம முன்னாடி தான் உடைப்பாங்க. நம்ம பேரதியினுடைய வாலண்டியர்ஸ் முன்னாடி தான் உடைப்பாங்க. உடைச்சா அவங்களுக்கு எவ்வளவு தொகைன்னு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஒரு சீல் போட்டு இந்த உண்டியல் தொகைன்னு சொல்லி நான் கொடுத்துருவோம். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் 10% கழிவு. அதாவது ஈரோடு புத்தகத்தினால யார் வந்து புத்தகம் வாங்கினாலும் திருப்பு கழிவு, இந்த புத்தக கண்காட்சிக்காக திருப்பு கழிவு 10%. ஆனா அந்த உண்டியல்ல வசூல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கொஞ்சம் கூடுதல் 15-20% 15% கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு நிறுவனம் 200 ரூபாய்க்கு பெரிய
1: இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். ஐயா பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல, இணைப்பை சரியாக பேசி விடலாம். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9996552399.
9: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை.

0: இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
6: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
7: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
6: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
7: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
6: பிரதமரின் மனதின் குரலை
7: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
8: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
12: ஈரோடு புத்தக திருவிழா என்ற வானவெளியின் தலைப்பு சிறப்பு விருந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்புநேயர் யாரோ? வருக. வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கம். யார் பேசுறீங்க?
13: நான் திண்டுக்கல்ல இருந்து டாக்டர் எஸ்கேபி ஜெயலலிதா பேசுறேன்.
12: கேளுங்க ஐயா. ஐயாட்ட என்ன ஐயம் கேட்கணுமோ?
13: இந்திய அரசு அமைப்பு சட்டத்தா புக்கு கிடைக்குமா எனக்கு? ஒண்ணு,
12: அது ஒரு விஷயம். சரிங்க சரிங்க.
13: உங்க இதுல வந்து முஸ்லிம்களை சேர்க்கறது இல்ல.
12: கோடை பண்பலை 100.5 இணைந்து இருக்கிறோம் வானவெளியில். வானவெளியில் முக்கியமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையான புத்தகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கய்யா. இப்ப இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதெல்லாம் வந்து இது பண்ணணுமா, இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கய்யா. சொல்லுங்க.
14: எல்லா விதமான, ஏற்கனவே நான் சொன்ன எல்லா விதமான தலைப்புகளிலான புத்தகங்களை வரவைக்கிறதுக்கு தனி முயற்சிகள் மேற்கொள்றோம். அதுல நீங்க சொல்ற மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள்லாம், அது தொடர்பான புத்தகங்கள் நிறைய கிடைக்கும். சட்ட ரீதியான புத்தகங்களும் கிடைக்கும், அது தமிழ்லயே நிறைய கிடைக்கும். ஆங்கிலத்துல மட்டுமல்ல, தமிழ்லயும் நிறைய சட்ட ரீதியான புத்தகங்கள், சட்டம் சம்பந்தமான அறிவு, பாமர மக்களுக்கு சட்ட அறிவு, வெறும் வக்கீல்களுக்கு நீதிபதிகளுக்கு மட்டுமல்ல, சாதாரண மக்கள், சாதாரண குடிமக்கள் கூட அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களை பற்றியான நூல்கள் நிறைய கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இப்ப
12: பாத்தீங்கன்னா ஏன் நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கிறோம். இப்ப சில ஊர்ல பக்கத்துல இருந்த ஊர் வரக்கூடிய ஊர்கள்ல இருந்தா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த கல்லூரிக்கு வரணும்னா எந்தெந்த பாதைகள்ல வரலாம், எந்தெந்த மாதிரி வந்தா அங்க வந்து வாகனங்கள் நிறுத்துறதுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்க? இப்ப வந்து தன்ன ஆர்வலர்கள் யாரேனும் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன
14: செய்யணுங்கய்யா? ரொம்ப நல்லதுங்க. அதாவது வந்து எல்லா பகுதியிலிருந்தும், தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலிருந்தும் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர்றாங்க. ஆகவே பாதை வந்து ஈரோடு பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், அது வந்துட்டா அங்கிருந்து 5 நிமிடங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆகவே எல்லா வழிகள்ல இருந்து வரலாம், ரொம்ப ரொம்ப சுலபமா வரலாம். பேருந்து வசதிகள், மற்ற வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ரயில் வசதி, ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே

0: ஸ்டேஷன்ல சரியா ஒரு 30-60-20 நிமிடங்கள் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வருவதற்கு, பேருந்து நிலையத்திலிருந்து வருவதற்கு சரியா 5 நிமிடங்கள் தான் ஆகும். ஆகவே ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் வேறு பல அண்டை மாவட்டங்கள் இருந்து மட்டுமல்ல, திண்டுக்கல் இருந்து கூட தினசரி வருகிறார்கள். அது மாதிரி வெளி மாவட்டங்கள் இருந்து வரக்கூடியவர்கள் தாராளமாக வரலாம். ரெண்டாவது, அவங்க வாகனம் நிறுத்துவதற்கான வசதி உள்ள அங்க பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, முறையா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் அந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஆகவே பாதுகாப்பான முறையில வாகனங்களை நிறுத்தலாம்.
1: இப்ப தன்னார்வலர்களாக வந்து நம்ம கலந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் இருக்கிறேன்,
0: யாராவது வந்து புத்தக திருவிழாவுக்கு பணி செய்ய விரும்பினால் அவங்க மக்கள் சிந்தனை பேரவையை தன்னார்வலர்களை ஊக்குவிக்கிறது. தன்னார்வலர்களை அவங்க பதிவு பண்ணலாம் மக்கள் சிந்தனை பேரவையில, info@makkalsindhanaipervai.org info@makkalsindhanaipervai.org என்பது இமெயில் ஐடி. ஆகவே அதுக்கு நீங்க மெயில் மூலமாக கூட அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமா அனுப்பலாம். நீங்க தன்னார்வலர்களாக வந்து பணியாற்ற விரும்பினால் யார்

0: info@makkalsindhanaipervai.org info@makkalsindhanaipervai.org என்பது இமெயில் ஐடி. ஆகவே அதுக்கு நீங்க மெயில் மூலமாக கூட அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமா அனுப்பலாம். நீங்க தன்னார்வலர்களாக வந்து பணியாற்ற விரும்பினால், யார் வேணாலும், பெரிய பெரிய எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரா இருந்தவங்க, அதே மாதிரி நம்ம டெலிபோன்ஸ்ல வந்து டிவிஷன் மேனேஜரா இருந்தவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்பு இருந்தவங்க, பேராசிரியர் பெருமக்களா இருந்தவங்க, அரசு பள்ளி ஆசிரியர்களா, தன்னார்வலர்களாக நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையிலே இணைஞ்சு செயல்படக்கூடியவங்க ஏராளமா இருக்காங்க.
1: எல்லாருமே வரலாம்,
0: இணைந்து செயல்படுவதற்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனை மக்கள் சிந்தனை பேரவை என்பது சாதி மதம் அரசியல் கட்சி சார்பற்ற ஒரு பொது அமைப்பு, எல்லோருக்குமான ஒரு பொது அமைப்பு, பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. ஆகவே வாலண்டியரா வந்து ஜாயின் பண்றவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம்.
1: கட்டாயம் ஜாயின் பண்ணி நீங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்லி ஐயா கேட்டிருக்கும் இந்த நேரத்தில்.
2: கோடி பண்பலை 100.5
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
9: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
10: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
9: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
10: அப்படியா?
9: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
10: அப்போ இப்பவே போலாம்.
11: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: ஈரோடு புத்தக திருவிழா 2026 இன்றைய வானவெளியின் தலைப்பு. சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ, வருக வணக்கம். இது வானவில், வணக்கம்.
13: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
13: வணக்கம் வணக்கங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரதி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.
1: கேளுங்க.
13: சிறப்பு விருந்தினர் மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கங்க.
13: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்காங்க. சொல்லுங்க கேள்வி. சார்
13: ஒண்ணு இல்ல, அதாவது சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள் இந்த புத்தகம் வந்து அலைகள் வெளியிட்டவங்க.
0: ஆமாங்க, சிவலை இளமதி
13: எழுதியது.
0: சிவலை இளமதி எழுதுனது.
13: ஆமா, அந்த புத்தகம் நம்ம இதுல கிடைக்குமாங்கய்யா?
0: கண்டிப்பா கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அலைகள் வெளியிட்டகம் அவங்க வர முடியல, வயதானதுனால வர முடியல. ஆனா அந்த நூல்களை மற்ற நிறுவனங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஆகவே அலைகள் வெளியிட்டகம் வந்து தன்னுடைய நூல்கள் அனைத்தையும் இப்ப வந்துங்க எந்தெந்த புத்தக நிறுவனங்கள் வரவில்லையோ அவங்கள என்ன செய்யறாங்கன்னா, அல்லது ஒரு நாம ஸ்டால் கொடுக்க முடியாம கூட இருக்கும், அவங்க எல்லாம் வந்து வேறு புத்தக நிறுவனங்கள்ட்ட, விற்பனையாளர்கிட்ட தங்களுடைய நூல்களை பூரா கொடுத்து அனுப்புறாங்க. ஆகவே அனைத்து நூல்களும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நவீன காலகட்டத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப இ ரீடர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிண்டில் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. அது மாதிரி ஏதாவது வந்து நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குதான்றது, அதை பத்தி சொல்லுங்க.
0: அவங்க வந்துங்க இப்ப வந்து எல்லாமே இ புக்ஸ் வெளியிடுறாங்க. இப்ப அவங்க வந்து இ புக்ஸ்க்கு வந்து தனியா அந்தந்த நிறுவனங்கள், எல்லா பெரிய நிறுவனங்களும் இ புக்ஸ் கொண்டு வர்றாங்க. ஆகவே பெரிய நிறுவனங்கள் வர்ற நிறுவனங்கள் அத்தனையும் இ புக்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
1: இது வந்து மாணவர்கள் மற்றவர்களா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:51 துளிகள் வருக வணக்கம்.
14: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
14: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சேர்ந்தாங்க.
1: கேளுங்க ஐயா.
14: அந்த காலத்துல பாட்டிகளாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கதை சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற போட்டு என்ன கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை செல்ல கொடுத்து படம் பார்த்துட்டு சொல்றாங்க, புத்தகத்தை கொடுக்கறதுக்கான. இப்ப வந்து புத்தக கண்காட்சி வந்து மொத்தமா புத்தகங்களை வாங்கும்போது சலுகை வரையில கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அந்த சலுகை வரையில கொடுக்கக்கூடிய தொகையை வச்சு இன்னொரு புத்தகம் வாங்கிக்கலாமா, அது எப்படி?

0: நீங்க சலுகை விலையில நீங்க விலையில சலுகை 10% கொடுக்கப்படுது. இன்னும் சில புத்தக நிறுவனங்கள் கூடுதலான சலுகைகளும் கொடுப்பாங்க. ஆகவே நீங்க புத்தகங்கள் வாங்குவது சலுகை விலையை புத்தகம் வாங்குவது என்பது உங்களுடைய விருப்பம் ஒன்று. இன்னொன்று, இந்த கதை சொல்லுதல் பத்தி சொன்னீங்க. ஈரோடு புத்தகத்தில் சிறப்பு அம்சங்களில் ஒன்று தினசரி கதை சொல்லுதல். அதாவது மாணவர்களை பூரா நூற்றுக்கணக்கான மாணவர்களை வெளியே ஒரு அரங்கமே கதை அரங்கம்னு வச்சிருக்கோம். அந்த கதை அரங்கத்துல தினசரி கதை சொல்லுவாங்க. கதை சொல்லிகள் தமிழ்நாட்டின் புகழ்மிக்க கதை சொல்லிகளை வரவழைத்து மாணவர்களுக்கு நற்கருத்துக்களை விதைக்கின்ற கதைகள் சொல்லப்படுகின்றன.
1: இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க.
0: புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். இப்ப சென்னைக்கு அடுத்தபடியா ஈரோடு புத்தக திருவிழாக்காகத்தான் புதிய புத்தகங்கள் நிறைய வெளிவருகின்றன. இப்ப பாருங்க, ஒரே ஒரு நிறுவனம் 50 புதிய புத்தகங்களை ஈரோடு புத்தக திருவிழால 5ஆம் தேதி வெளியிடுறாங்க. ஒரு நிறுவனம் அது மாதிரி எல்லா நிறுவனமும் புதிய புதிய புத்தகங்களை வெளியிடக்கூடிய இடமாக ஈரோடு புத்தக திருவிழா இருக்கு. ஆகவே இதுவரைக்கும் கிடைக்காத புத்தம்புது புத்தியங்கள் கூட ஈரோடு புத்தக திருவிழா கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன
1: சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 22 ஆண்டுகளாக வந்து இதை நிகழ்வை பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகள் இந்த புத்தக திருவிழாவில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன ஐயா?
0: மற்ற ஆண்டுகள் விட அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டதுனால சொல்றேன். இப்போ சர்வதேச புத்தக கண்காட்சிகள் மட்டும்தான், அதாவது பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனியில இருக்கிற, பீஜிங் சைனால இருக்கிற, கொழும்புல இருக்கிற உலக புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் ஒரு நாட்டை கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு அறிவிப்பாங்க, கௌரவ விருந்தினர் அறிவிப்பாங்க. அது மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈரோடு புத்தகத்தினால மக்கள் சிந்தனை பேரவை சிங்கப்பூர் நாட்டை கௌரவ விருந்தினர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் கண்ட்ரி என்று அறிவித்திருக்கிறது. அப்படின்னா சிங்கப்பூர் இந்த வருஷம், அடுத்த வருஷம் மலேசியா, அதுக்கு அடுத்த வருஷம் இலங்கை, இந்த வருஷம் சிங்கப்பூர்னா அதுக்கு சிறப்பு நிறைய சிங்கப்பூர் நூல்கள், சிங்கப்பூர் ஆளுமைகள் மட்டும் 25 பேர் வர்றாங்க. மிகப்பெரிய படைப்பாளிகள் சிங்கப்பூர்ல இருந்து வர்றாங்க. அது மட்டும் 150 பேருக்கு மேல வந்து வெளிநாட்டு தமிழர்கள் வந்து வெளிநாட்டு வாசகர்கள் படைப்பாளிகள் ஈரோடு புத்தகத்துல ரெகுலரா வர்றாங்க. ஆகவே சிறப்பம்சம்னு சொன்னீங்கன்னா நிறைய சிறப்பம்சம் இருந்தாலும் காலம் கருதி ஒரு சிறப்பம்சம் இந்த ஆண்டில் சர்வதேச புத்தக கண்காட்சியை போல ஒரு நாட்டை நாம் வந்து சிறப்பு விருந்தினராக, சில கௌரவ விருந்தினராக அறிவித்திருக்கிறோம். அது வந்து எந்த தேதினா ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த சிங்கப்பூர் ஆளுமைகள்லாம் வர்றாங்க, 25 பேர் வர்றாங்க. முழுக்க முழுக்க நம்மளோட இருக்க போறாங்க. அவங்களோட சந்திக்கிற அவங்க கலந்துரையாடல பெரும் வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கிறதுன்னு
1: சொல்லி பாது. இப்ப பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல வந்து இந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவை பற்றி எங்களுக்கு எல்லாம் முழுமையாக வந்து ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லிட்டீங்கன்னா, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க ஐயா.
0: ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆண்டு புத்தக திருவிழா கடந்த 21 ஆண்டுகளாக கிடைக்கப்பட்ட அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு முழுமையாக செதுக்கியிருக்கோம். இந்த ஆண்டு நிறைய புதிய புத்தகங்களை வர வைக்கிறக்கும், புதிய நிறுவனங்களை வர வைக்கிறக்கும் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். அரிதினும் அரிதான நூல்கள், எங்கு தேடினாலும் கிடைக்கப்படாத நூல்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் தனியான சிறப்பு உதாரணமாக 230 அரங்குகள் இருக்கின்றன மொத்தத்தில். அதில் 80 அரங்குகள் குழந்தைகளுக்காக மட்டும், அதாவது பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்களுக்கான மட்டும் 80 அரங்குகள். அப்படின்னா பள்ளி கல்லூரி மாணவர்களை அழைச்சிட்டு வரலாம். அப்படி நூலகங்களுக்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், 20% 25% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். பள்ளி கல்லூரி நூலகங்களுக்கோ பொது நூலகங்களுக்கோ வாங்குற புத்தகங்களுக்கு சலுகைகள் உண்டு. இந்த மாதிரி எண்ணற்ற புதிய அம்சங்கள், நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. முக்கியமா வந்து நிறைய புத்தக நிறுவனங்கள் வர்றதுனால அது வந்து நம்ம முழுமையா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ரெண்டாவது, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சிக்கனாகிற காலேஜ் வஉசி பூங்கானா டவுன்லயே இருக்கு, சிக்கனாகிற காலேஜ் கொஞ்சம் தள்ளி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அது கிடையவே கிடையாது. ஏன்னா சிக்கனாகிற காலேஜ் ஒரு புகழ்மிக்க கல்லூரி, நகரத்தின் ஒரு பகுதியில் இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகிலேயே ஒரு 5 நிமிட பயணத்துல வந்துடலாம். டூ வீலர்ல வர்றவங்க, பஸ்ல வர்றவங்க, பஸ்ல நிறைய பேர் மாணவர்கள் கூட்டு வராங்க கல்லூரிகள்ல, அவங்களுக்கெல்லாம் பஸ் நிறுத்தறதுக்கு தனி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே எல்லா விதமான வசதிகளும் முன் யோசனையோட செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறையோடும் இணைந்து நாம் நடத்துகிற காரணத்தால் மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இளம் வயதிலேயே வாசிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான முறைகளில் சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே தமிழ்நாடு பூராவிலும் இருக்கக்கூடிய அது ஈரோடு புத்தக திருவிழா என்பதால் ஈரோட்டுக்காரங்களுக்கு நடத்தப்படுவது, ஈரோடு மாவட்டத்துக்கு நடத்தப்படுகிறது என்று தயவு செய்து கருதாமல் தமிழ்நாடு பூராவிலும் இருந்து வாசகர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வேறு மாவட்டங்களில் இருந்து கூட தினசரி வாசகர்கள் வந்து புத்தகங்களை வாங்கி செல்லலாம். புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடியவர்கள் மாலை நேரத்தில் சொற்பொழிவுகளும் கேட்கலாம். சொற்பொழிவு மட்டுமே கேட்க வரக்கூடியவர்கள் புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை வாங்கியும் செல்லலாம்.

0: ஆகவே இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் பள்ளி கல்வித்துறையின் சார்பிலும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.
1: நிறைவா ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய கூட்டங்கள்லாம் வரப்போகுது, அங்க வந்து மருத்துவம் சார்ந்து சில உதவிகள்லாம் சில பேருக்கு தேவைப்படலாம், அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல இருப்பாங்க, ஏதாவது வந்து ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு மயக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்ற மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைய பண்ணுவாங்க.
0: மருத்துவர் செவிலியர்கள் அடங்கிய ஒரு பெரிய டீம் வந்து அங்க ரெடியா இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லயே, அதாவது எங்கன்னா மக்கள் சிந்தனை பெரிய ஒரு அலுவலகம் வச்சிருக்கோம், ஃபயர் சர்வீஸ் இருக்கும், அது பக்கத்திலேயே ஆம்புலன்ஸ் நிற்கும். அந்த ஆம்புலன்ஸை ஒட்டி ஒரு பெரிய அலுவலகமே கொடுத்து டாக்டர்ஸ் வர வச்சு முதல் சிகிச்சை இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் தேவை ஏற்பட்டால் உடனே ரெண்டு ஆம்புலன்ஸ் வச்சு உடனே வந்து மருத்துவமனைக்கு கூட்டி போகிற வாய்ப்பு, அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக நடப்பதில்லை. ஆனால் எந்த எவ்வளோ எது நடந்தாலும் அதுக்கான மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான முறைகளே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி வாலண்டியர்ஸ், மக்கள் சிந்தனை பேரனுடைய தன்னார்வ மாணவர்கள் ஏறத்தாலும் 100 பேர் மஞ்சள் சட்டை அணிந்து மக்கள் சிந்தனை பேருடைய சீருடையோடு இருப்பார்கள். அதே மாதிரி ஆசிரிய பெருமக்கள் ஏறத்தால் ஒரு 50 பேர் மக்கள் சிந்தனை பேரை சேர்ந்த நிர்வாகிகள். இதெல்லாம் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் உதவி செய்வதற்குமான முறையில் தயாராக இருக்கிறார்கள்.
1: இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு கோடை பண்பலையின் நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலை சார்பாகவும் நன்றிகளையும், புத்தக திருவிழா வெற்றியடைய கோடை பண்பலையின் வாழ்த்துகளையும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: ஐயா மிக்க நன்றிங்க. கோடை எஃப்எம் வந்து தொடக்க காலத்திலிருந்து ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. கோடை எஃப்எம்க்கு பண்பலைக்கு மிகுந்த நன்றியை மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக மீண்டும் பதிவு செய்கின்றேன்.

0: கோடை பண்பலின் உறுப்புள்ளி 5
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
4: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
0: வழங்கிய வானவில்.
2: இதுவரை இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 வானவில். புதிய சிந்தனைகளை ஊற்றெடுக்க இளைய தலைமுறையின் பிரகாசமான வாழ்விற்கு புத்தகமே உற்ற தோழன் என்று ஈரோடு புத்தக திருவிழா 2026 கேட்டு ரசித்தோம். நெருக நெறியாளுகை செய்த JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் தா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வானவில்லை போல நம் வாழ்க்கையிலும் என்றும் வண்ணங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் என கூறி விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி பொறியியல் நுட்பம் M. பிரேம்தாஸ் மற்றும் RK ராஜேஷ். கணினியாக்கம் யுவபாலா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். நிகழ்ச்சிகள் அடுத்ததாக கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகள்

ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நிலக்காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்துவாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அன்பான வணக்கம் நேர்களே. மண்ணுக்காய் தன்னுயிர் ஈனும் மறவர்கள், கடும் குளிரிலும் நாட்டின் எல்லையை காக்கும் காவலர்கள், நாம் நிம்மதியாய் துயில் கொள்ள தன்னுறக்கம் துறக்கும் தூயவர்கள், நாட்டுப்பற்றுக்காய் வீட்டுப்பற்றை தள்ளி வைக்கும் துறவர்கள், பகைவர்களை பந்தாட பக்குவமாய் பயிற்சி பெற்றிருக்கும் படைப்பாற்றல் மிக்க பட்டாளத்தை கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026 ஆண்டோட 7வது திங்களின் நிறைவான ஞாயிற்றுக்கிழமை என்று நாள்களின் ஓட்டம் நாளிகையோட ஓட்டத்தை விட விரைவா இருப்பத போல தோன்றினாலும், நாம செய்ய வேண்டிய விடயங்களை சரியா செய்யறோமா என்பத மீளாய்வு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா இந்த ஆண்டோட நிறைவுக்குள்ள சில குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட பயணிக்க கூடிய ஒவ்வொருத்தரும் நாம சரியான பாதையில பயணிக்கிறோமா? இதுவரை நாம் பயணம் செய்த பாதை நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? குறிக்கோள்களை நோக்கிய பயணத்தில் எந்தெந்த விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற சில விடயங்கள் அவ்வப்போது ஆய்வு செய்து பார்ப்பது நம்முடைய பயணத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்பதனை பூட்டிய கையோடு இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக எங்கு பயணம் செய்ய காத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோமா? பண்டைய மனிதர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவுபவை எவை? பொதுவா வரலாறு பாடத்தோட துவக்கம் எதை பற்றியதா இருக்கும்? சிந்திக்கலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
14: வரலாற்று துளிகளின் வான்வழி பயணமாக இது வியத்தகு இந்தியா. என்னே குறிப்பு வினாக்களை வச்சு இன்றைக்கு நாம பயணம் செய்யக்கூடிய இடத்தை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சிலர் தங்களுக்குள்ளேயே இதுவா இருக்குமோ இல்ல

0: தொடர்பா இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தை ஓட்டி பார்த்திருப்பீங்க. பலருக்கும் தொடர்பே இல்லாத வினாவா கூட தோன்றி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க, இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியானது வியக்க வைக்கும் பல தகவல்களோடு வலம் வர காத்துட்டு இருக்கு. நம் மனித குலத்தோட வரலாற்றை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு உங்களின் ஆர்வத்தை மிகுதிப்படுத்தும் வகையில பல்வேறு காட்சிகளை காற்று வழியே காட்சிப்படுத்த காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. என்னப்பா நிகழ்ச்சியோட துவக்கமே புரியாத புதிரா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபால்ல தான் நம்முடைய வியத்தகு இந்தியா பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப நாம வந்திருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு என்பதை முதல்ல உற்று நோக்குங்க. நமக்கு முன்புதான் மிக உயரமான பெரிய பாறைகள் இருக்கின்றன. அதை பார்க்க குகைகள் போல காட்சியளிக்கின்றன. ஆனா நாம நடந்து செல்வதற்கு ஏற்றார் போல பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாறைகளோட வடிவமே வித்தியாசமானதா இருக்கு. பலரும் ஆர்வத்தோட பாறையின் பகுதிகளை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நாம என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்?
1: இந்த இடத்தை பத்தி நாம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, டைம் மெஷின் மூலமா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பயணிக்க வேண்டி இருக்குங்க. என்னங்க, ஒண்ணுமே புரியலையா? வரலாறு பாடத்துல பொதுவா படிச்சிருப்போம், ஆதி மனிதன் குகைகள்ல வாழ்ந்தான், இலைத்தலைகளை ஆடையாக அணிந்திருந்தான், வேட்டையாடும் பழக்கத்தை கொண்டிருந்தான், பின்னர் வேளாண்மையை கண்டறிஞ்சான்னு இப்படி பல விடயங்களை சொல்லலாம். புத்தகங்கள்ல படிச்ச விடயங்களை தாண்டி அவற்றை நேரடியா பார்வையிடும் நேரமாக நாம வந்திருக்க கூடியது போபால்ல இருக்கக்கூடிய பிம்பேட்கா குகைகள். பிம்பேட்கா இந்த பெயரை கேட்டதுமே எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குன்னு தோணுதா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மனிதன் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருப்பான் என்பதை சற்று நம்முடைய கற்பனையில ஓடவிட்டு இந்த பிம்பேட்கா குகைகள் பற்றின தகவல்களை முதல்ல அறிந்து கொள்வோம். பிம்பேட்கா பாறை உறைவிடங்கள் மத்திய இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு தொல்பொருள் தளம். இது பழைய கற்காலம், இடைக்கற்காலம் மற்றும் வரலாற்று காலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்தியாவில மனித வாழ்வின் ஆரம்ப கால தடயங்களையும் அகோலியன் காலத்துல இந்த தளத்துல தொடங்கிய கற்காலத்திற்கான சான்றுகளையும் காட்டுகிறது. இது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரைசன் மாவட்டத்துல போபால்ல இருந்து ஏறத்தாழ 45 கல் தொலைவுல தென்கிழக்குல அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக இருக்கு. 7 மலைகளையும் 10 கல் பரப்பளவுல பரவி இருக்கக்கூடிய 750-க்கு மேற்பட்ட பாறை உறைவிடங்களையும் கொண்டிருக்கு. குறைந்தது சில உறைவிடங்களாவது 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வசித்துள்ளனர் என நம்பப்படுது. அதாவது நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த பாறை உறைவிடங்கள்ல. இதனோட சொற்பிறப்பியல் அப்படின்னு பார்க்கிறப்போ, பிம்பேட்கா எனும் சொல்லிற்கு பீமனின் ஓய்விடம் அல்லது பீமனின் ஓய்வறை அப்படின்னு பொருள்படுவதா சொல்லப்படுது. உள்ளூர் நம்பிக்கையின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீமன் தன்னுடைய வனவாசத்தின் போது உள்ளூர் மக்களோடு உரையாடுவதற்காக இங்கு ஓய்வெடுத்தார் அப்படின்னோ, பீமன் இந்த இடத்துல மாதா வைஷ்ணவிய வழிபட்டு வரவிருக்கும் போர்ல வெற்றி பெற வாழ்த்து பெற்றார் எனவும், இந்த இடத்துல நீண்ட காலமா ஒரு புகழ்பெற்ற மாதா வைஷ்ணவி தேவி கோவில் இருப்பதாகவும் சொல்றாங்க. பிம்பேட்கா குகைகள் பற்றி அறிந்து கொள்ள முதல்ல கற்காலம் பற்றின ஒரு புரிதல் வேணும். கற்காலத்திலேயே 3 வெவ்வேறு காலகட்டங்கள் இருக்கின்றனவாங்க. அதுல பழைய கற்காலம் அதாவது பாலியோலித்திக், இடைக்கற்காலம் மீசோலித்திக், பின்னர் புதிய கற்காலம் நியோலித்திக். நாம பழைய கற்காலத்துல இருந்து புதிய கற்காலத்திற்கு செல்லும் போது நம்முடைய பரிணாம வளர்ச்சி, கலாச்சாரம், வீட்டு விலங்குகள் போன்றவையும் மாறுகின்றன. பழைய கற்காலத்துல பனிக்காலம் முடிஞ்சு கற்காலம் தொடங்கியதாம். உலகம் அப்போ வெப்பமா இருந்ததாம். வாழ்வதற்கு குகைகள் இருந்தனவாம். மேலும் அந்த காலகட்டத்துலதான் நவீன ஹோமோசெப்பியன்ஸ் பரிணாம வளர்ச்சி அடைந்ததா சொல்றாங்க. அதாவது நாம மனிதர்களை போல மாற தொடங்கினோமா? அப்போது விலங்குகளை வேட்டையாடி பச்சையான உணவுகளை உண்டு சிறிய சமூகங்களா வாழ்ந்து வேட்டை விலங்குகளின் மந்தைகளை பின்தொடர்ந்து அவற்றை வேட்டையாடி வில், அம்பு அல்லது கல் போன்ற எளிய ஆயுத

ஆதாரங்களை பயன்படுத்தி நாடோடி வாழ்க்கை முறைய வாழ்ந்ததா கருதப்படுது. பின்னர் நாம இடைக்கற்காலத்திற்குள்ள நுழைகிறோம். அங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டன? இந்த இடத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? இந்த பிம்பேட்கா குகைய முதல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க? இவையெல்லாம் அறிந்து கொள்ளணும்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம கோடை பன்மலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும்

0: ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசின்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

தற்காலத்தின் தகவல்களையும் காற்று வழியே அறிந்து கொள்ளும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு போபால்ல இருக்கக்கூடிய பிம்பேட்காவின் பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய குகைகளை பார்வையிட வந்திருக்கோம். கற்காலத்துல எப்படியான வளர்ச்சி இருந்தது என்பதை அறிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இடைக்கற்காலத்திற்குள்ள மனிதன் நுழையும் பொழுது எப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டன என பார்க்கிறப்போ, மனிதன் ஒரு சமூக வாழ்க்கை முறைக்கு முன்னேறி விலங்குகளை பழக்கப்படுத்த தொடங்கியதா கருதப்படுதுங்க. மாடுகள், ஆடுகள், பன்றிகள் போன்றவற்றை வளர்த்திருக்கிறாங்க. அப்போதும் விலங்குகள் வேட்டையாடப்பட்டன. ஆனா விலங்குகளை பழக்கும் செயல்முறையும் தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல பயன்படுத்தின கருவிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. காலநிலை வெப்பமாக மாறியதாகவும் சொல்றாங்க. இது அடிப்படையில புதிய கற்காலத்திற்கான ஒரு மாற்றம் என சொல்லப்படுவதுண்டு. அதுக்கப்புறமா புதிய கற்காலத்துல அடியெடுத்து வைக்கிறோம். அந்த புதிய கற்காலம் என்பது நாம ஓர் இடத்துல குடியேறி தங்கும் இடங்களை கட்ட முயற்சித்த காலம் என பார்க்கப்படுது. அப்போதுதான் சமூக வாழ்க்கை வளர்ந்ததாகவும் ஆடை அணிய கற்றுக்கொண்டோம் எனவும் சொல்றாங்க. அதற்கு அடுத்துதான் வேளாண்மை செய்ய தொடங்கினோமா. மேலும் வேளாண்மை நமக்கு உணவின் ஆதாரமாகவும் மாறியதா கருதப்படுது. ஆடுகளையும் மாடுகளையும் வளர்த்து அவற்றை நமக்காக பயன்படுத்துவது வழக்கமாகி இருக்கு. எப்போ? புதிய கற்காலத்துல. நாம நாகரிகத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்பத அப்போதைய பயன்பாட்டு கருவிகள் காட்டுகின்றன. கோப்பைகள், தட்டுகள், கரண்டிகள் மற்றும் வேட்டையாடும் கருவிகள் பழமையானவையாக இல்லாம தெளிவான வரையறைகளை பெற்றிருக்கின்றன. ஆடையையும் நெய்ய தொடங்கியது புதிய கற்காலத்துலதான் என சொல்றாங்க. இத பற்றி ஏன் இப்போ இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம். இந்த பிம்பேட்காவ்ல பழைய கற்காலம் முதலே மனித குடியிருப்புகள் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த குகைகள் எவ்வளவு பழமையானவை என்பதை நம்மளால உணர முடியும். அதற்காகத்தான் இத்தனை விடயங்களையும் அறிந்து கொண்டோம். பிம்பேட்கா குகைகள் 100,000 மேற்பட்ட ஆண்டுகள் தங்கும் இடங்களாக பயன்படுத்தப்பட்டன என்பதற்கான சான்றுகள் இருக்குதாங்க. பழங்கற்காலம் முதல் இடைக்காலம் வரைக்கும் மனிதர்கள் இங்கு தங்கி இருந்திருக்காங்க. ஆங்கிலேய அலுவலரான W. கின்கெய்ட் 1888 ஒரு அறிவார்ந்த கட்டுரையில பிம்பேட்காவை முதன் முதல்ல குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு. இந்த பகுதியில இருக்கக்கூடிய போஜ்பூர் ஏரி பற்றி அப்போ இருந்த பழங்குடி மக்களிடம் அவர் சேகரித்த தகவல்களை நம்பி பிம்பேட்காவை ஒரு பௌத்த தலமா அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு. இந்த தளத்துல இருக்கக்கூடிய சில குகைகளை பார்வையிட்டு அதன் வரலாற்றுக்கு முந்தைய முக்கியத்துவத்தை கண்டுபிடித்த முதல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் V.S. வஹாங்கர் என்பவர் தான். இந்த V.S. வஹாங்கர் இந்த பாறை அமைப்புகளை பார்த்ததுமே ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ்ல அவர் பார்த்ததை போலவே இருப்பதா நினைச்சிருந்திருக்காரு. அவர் தன்னுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழுவோட இந்த பகுதியை பார்வையிட்டு 1957 பல வரலாற்றுக்கு முந்தைய பாறை உறைவிடங்களை பற்றி அறிக்கை செஞ்சிருக்காரு. 1970 தான் பிம்பேட்கா பாறை உறைவிடங்களின்

அளவும் உண்மையான முக்கியத்துவமும் கண்டறியப்பட்டு அறிவிக்கப்பட்டது என சொல்லப்படுது. அப்போதிருந்தே 700 மேற்பட்ட பாறை உறைவிடங்கள் அடையாளம் காணப்பட்டனவாங்க. அவற்றில் ஏறத்தாழ 400 பழைய கற்காலம் மற்றும் இடைக்கற்காலத்தை சேர்ந்த 30,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய ஓவியங்களை கொண்டிருக்கின்றன. பிம்பேட்கா குழுவில் 243 இங்கு இருக்கின்றன. அதே வேளையில அருகில் இருக்கக்கூடிய லக்கா ஜுவார் குழுவில 178 உறைவிடங்கள் இருப்பதா சொல்லப்படுது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் படி இந்த குகைகள் கற்காலம் முதல் பிற்பகுதி இடைக்கற்காலம் வழியாக கிமு 2 வரை தொடர்ச்சியான மனித குடியேற்றம் இருந்ததற்கான சான்றுகளை தெரிவிக்கின்றன. இந்த தகவல் தளத்தின் அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச கண்டுபிடிப்புகள், தோண்டி எடுக்கப்பட்ட கலைப்பொருள்கள் மற்றும் பொருள்களோட படிவுகள்ல இருக்கக்கூடிய நிறமிகள், பாறை ஓவியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில அமைந்துள்ளன என சொல்றாங்க. இந்த தளம் உலகின் மிக பழமையான கல் சுவர்களையும் தளங்களையும் கொண்டுள்ளது. பிம்பேட்கா கண்டெடுக்கப்பட்ட சில ஒழுங்கற்ற கற்களின் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள்களின் தோற்றம் பர்கோடாவிற்கு முந்தையது என கண்டறியப்பட்டும் இருக்குதாங்க. 1892 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த தளம் இந்திய சட்டங்களின் கீழ் பாதுகாக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்டு 1990 இந்திய தொல்லியல் துறையின் நிர்வாகத்தின் கீழ் வந்திருக்கு. இது 2003 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமா அறிவிக்கப்பட்டதாம். சரி வாங்க, நமக்கு முன்பதா இருக்கக்கூடிய இந்த பெரிய குகைக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த குகையை பாருங்களேன். இந்த குகை மிக பெரியதாகவும் வலப்புறமும் இடப்புறம் அப்படின்னு ரெண்டு பக்கங்களை கொண்டதா அமைஞ்சிருக்கு. இத ஆடிட்டோரியம் குகை என அழைக்கிறாங்க. இத பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணுது, நிறைய மக்கள் ஒரே இடத்துல கூடக்கூடிய இடமா இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஆடிட்டோரியம் குகை இந்த தளத்துல குறிப்பிடத்தக்க அம்சங்கள்ல ஒன்று. பல கல் தொலைவிற்கு பார்க்கக்கூடிய குவார்சைட் கோபுரங்களால சூழப்பட்ட ஆடிட்டோரியம் பாறை பிம்பேட்காவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தங்குமிடம் என சொல்றாங்க. பிரதான நுழைவு வாயில், அதாவது நாம வந்த நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குதாங்க. இந்த கிழக்கு பாதையோட முடிவுல குகையின் நுழைவு வாயில்ல கிட்டத்தட்ட செங்குத்தான ஒரு தனித்துவமான பாறை இருக்கு. அதோ அங்க பாருங்க, அந்த பாறை தான். இது தூரத்துல இருந்து எல்லா திசைகள்லயும் பார்க்கக்கூடியது. தொல்லியல் இலக்கியத்துல இந்த பாறை தலைவரின் பாறை அல்லது அரசனின் பாறை என அழைக்கிறாங்க. இருந்தாலும் எந்த சடங்குகளும் அல்லது அதன் பங்கிற்கான எந்த ஆதாரமும் இந்த குகைகள்ல நமக்கு கிடைக்கல. இந்த பிம்பேட்கா குகைகளுக்குள்ள வரையப்பட்டுள்ள ஓவியங்களை கொண்டு எந்த காலத்தை சேர்ந்தவை என்பதை பார்வையிட்டு அறிந்து கொள்ள முடியும். அத தெரிஞ்சுக்கலாமா இந்த பாடலுக்கு அப்புறமா?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
7: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11:00.
6: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
7: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8:00.
6: பிரதமரின் மனதின் குரலை
7: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
10: பிம்பேத்காவின் பாறை ஓவியங்களை பார்வையிடும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. நாம பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த பிம்பேத்காவின் பாறை உறைவிடங்கள் மற்றும் குகைகள்ல ஏராளமான ஓவியங்கள் இருக்கின்றன. அத நாம நிக்கிற இடத்துல இருந்து அப்படியே திரும்பி பாருங்களேன், ஆங்காங்கே ஓவியங்கள் உங்க கண்ணுக்கு இப்ப புலப்படுதா?
11: ஆமாம்பா, நிறைய இருக்கின்றன. இத பாக்குறப்பயே இது எந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கும் அப்படின்றத அறிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது.
10: பாத்தீங்களா, உங்களோட என்ன ஓட்டம் எவ்வளவு ஆர்வத்தை தூண்டுது? சில பழமையான ஓவியங்கள் கிமு 10,000 ஆண்டை சேர்ந்தவை என கணக்கிடப்பட்டுள்ளன. ஆனா சில வடிவியல் உருவங்கள் இடைக்காலத்தை சேர்ந்தவை என கருதப்படுகிறது. V.S. வஹாங்கர் இங்குள்ள வரைபடங்களையும் ஓவியங்களையும் 7 வெவ்வேறு காலகட்டங்களா வகைப்படுத்தி மிக பழமையான ஓவியங்கள் மேல் பழங்கற்காலத்தை சேர்ந்தவை என்றும், அவை 40,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்றும் கணிச்சிருக்காரு. இந்த வரைபடங்கள் பொதுவாக ஒரு மாடத்தின் உள்ளே ஆழமாகவோ அல்லது உட்புற சுவர்களையோ வரையப்பட்டதால பாதுகாக்கப்பட்ட வண்ணங்கள் காலப்போக்குல நிலைத்து நிற்கின்றன என சொல்றாங்க. V.S. வஹாங்கர் வகைப்படுத்தியபடி நாம இப்போ பார்க்க வந்திருக்க கூடிய இந்த பாறை ஓவியம் முதலாவது காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது மேல் பழங்கற்காலம் அப்படின்னு வகைப்படுத்திருக்காரு. இந்த பாறையில வரையப்பட்டிருக்க கூடிய ஓவியங்களை பாருங்களேன், மனிதர்கள் நடனமாடுவதையும் வேட்டையாடுவதையும் சித்தரிக்கக்கூடிய பச்சை நிறத்துல நேரியல் சித்தரிப்புகளா இருக்கின்றன. அந்த காலத்திலேயே எப்படி சிந்திச்சு மனிதர்களோட வரைஞ்சிருக்காங்க, அதுலயும் நடனமாடுவதையும் அழகா சித்தரிச்சிருக்காங்கல்ல, அப்படியே சற்று இந்த பக்கமா வாங்க. இந்த பாறை ஓவியத்துல நாம பார்க்க கூடியது V.S. வஹாங்கர் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கக்கூடிய இரண்டாவது காலம், அதாவது இடைக்கற்காலம். இதுல ஒரு வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியுது, நல்லா பாருங்க. ஒப்பீட்டளவுல இந்த ஓவியங்கள் சிறியதா இருந்தாலும் இந்த குழுவுல இருக்கக்கூடிய உருவங்களோட உடல்ல நேர்கோட்டு ஒப்பனைகளை காண முடியுது. விலங்குகளோடு கூடுதலா மனித உருவங்களும் வேட்டை

பட்சிகளும் இருக்கின்றன. அங்க பாருங்களேன், கூர்மையான ஈட்டி வரைஞ்சிருக்காங்க, குச்சிகள், இந்த வில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறதுக்கான சித்திரமா நமக்கு முன்னாடி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வரையப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பாருங்களேன், மூன்று பழங்குடியினருக்கு இடையேயான பழங்குடி போரை சித்தரிப்பது போலவே இருக்கா. இந்த பக்கம் நடனமாடுவது போன்ற உருவங்கள் இருக்கின்றன. பறவைகள் அங்க பாருங்க, அது இசைக்கருவி போல எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதே போல இந்த பக்கமா தாய்மார்கள், குழந்தைகள், அந்த உருவத்தை பாருங்களேன், கர்ப்பிணி பெண்கள். இந்த பக்கமா பாருங்க, ஏதோ இறந்த விலங்க சுமந்து செல்வது போல ஆண்களோட உருவங்கள், அதை அடக்கம் பண்ற மாதிரியான சித்தரிப்புகள் எல்லாமே இந்த பாறை ஓவியத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே அந்த பக்கமா இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை பார்க்கலாம் வாங்க. இவை மூணாவது காலகட்டத்தை சேர்ந்தது, செம்பு காலம், அதாவது இடைக்கற்கால ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா நான்காவது ஐந்தாவது காலம், அதாவது ஆரம்ப கால வரலாறு. இந்த பாறை ஓவியத்துல இருக்கக்கூடிய குழுவின் உருவங்களை பாருங்களேன், திட்டமிட்ட அலங்கார பாணியை கொண்டது போல தோன்றுதான். அதுலயும் சிவப்பு வண்ணத்துல எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க, ஒரு பக்கம் வெள்ளை வண்ணம் இருக்கு, அந்த பக்கம் பாருங்களேன் மஞ்சள் வண்ண பாறையில சிவப்பு வண்ண ஓவியம் இருக்கு. இந்த மாதிரி நிறங்கள்ல தீட்டப்பட்டிருப்பத நாம பாக்குறோம். இதுல பாருங்களேன், குதிரையில வீரர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வரைஞ்சிருக்காங்க. அங்க பாருங்க, அங்கி போட்ட மாதிரி ஆடைகள் மற்றும் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த சில ஏதோ எழுத்துகள் போன்ற இருப்பெல்லாம் காண முடியுது. இந்த பாறை ஓவியமும் வேறுபட்டதா இருக்குல்ல. அடுத்ததா காலம் 6-7, இத மத்திய காலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த ஓவியங்களை பாருங்களேன், வடிவியல் நேர்கோட்டு தன்மையோடையும் அதிக திட்டவட்டமாகவும் இருக்கின்றன. ஆனா இதுல கலைப்பாணியில சிதைவடைஞ்சு செம்மையற்ற தன்மையையும் பார்க்க முடியுது. குகைவாசிகள் பயன்படுத்தின வண்ணங்கள் கருப்பு மாங்கனீசு ஆக்சைடு, சிவப்பு ஹெமடைட் மற்றும் கரி ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்பட்டது என சொல்றாங்க. நமக்கு முன்பதா இருக்கக்கூடிய இந்த பாறை தான் மிருக காட்சி சாலை பாறை என்று பிரபலமா அழைக்கப்படுதுங்க. இதுல இருக்கக்கூடிய சித்திரங்களை பாருங்களேன், யானைகள், காட்டெருமைகள், அப்படியே அதுக்கு மேல பார்த்தோம்னா மான்கள், இதெல்லாம் சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்படியே அந்த பாறையில பார்த்தோம்னா ஒரு மயில் இருக்கு, மேல ஒரு பாம்பு இருக்கு, அந்த பக்கமா பாருங்க சூரியன் போல ஏதோ ஒரு அமைப்பு வரைஞ்சிருக்காங்க. இன்னொரு பாறையில தந்தங்களோட கூடிய இரண்டு யானைகள் வரையப்பட்டிருக்கின்றன. வில்லு, அம்பு, வாலு, கேடயங்கள் ஏந்திய வேட்டைக்காரர்களை கொண்ட வேட்டை காட்சிகளும் இந்த வரலாற்றுக்கு முந்தைய ஓவியங்களோட தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறத பாக்குறப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. அதே போலதாங்க இங்க இருக்கக்கூடிய குகை ஒன்றுல ஒரு காட்டெருமை ஒரு வேட்டைக்காரரை துரத்துறது போலயும், அதனோட இரண்டு தோழர்கள் அருகில் உதவியற்ற நிலையில நிற்பது போலவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாம அடுத்ததை பாக்கலாம். மற்றொன்றுல சில குதிரை வீரர்களோ வில்லாளர்களோ காணப்படுறாங்க. பாலடைந்த பாறை குகை ஒன்றுல திரிசூலம் போன்ற தடியை ஏந்தி நடமாடும் ஒரு மனிதனோட ஓவியத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் V.S. வஹாங்கர் நடராஜர் அப்படின்னு செல்ல பெயரிட்டு அழைச்சாராங்க. குறைஞ்சது 100 பாறை குகைகள்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் அரித்து போயிருக்கலாம் அப்படின்னு மதிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்க, அப்படியே நமக்கு இடப்பக்கமா இருக்கக்கூடிய பாறைகள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களை பாருங்களேன், நடனமாடுவது போன்றதா இருக்கு. இடைக்கற்காலத்துல நடன கலைஞர்கள் அப்படின்னு இவங்களை குறிப்பிடுறாங்க. சிவப்பு வண்ண ஓவியத்தை பாருங்க, கொம்புடைய மாடுகள் மனிதனை தாக்குவது போன்ற சிற்பமா இது இருக்கு. இந்த பாறையில நாம பார்க்கிற இந்த உருவம் வந்து கிமு 8000-3000 ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா திமிழ் இல்லாத மாடுகளை சித்தரிக்கக்கூடிய பாறை ஓவியம் இது. அந்த மாடுக்கு பாருங்க திமிழ் இல்லாம இருக்கா. அப்படியே நமக்கு வலப்பக்கமா இருக்கிற பாறையில பாருங்க, மனிதர்கள் காட்டெருமைய வேட்டையாடுவது போல இருக்கு. இந்த பக்கமா இருக்கக்கூடிய பாறை மஞ்சள் வண்ணத்திலையும் அதற்கு மேல சிவப்பு வண்ணத்துல ஆயுதங்கள் ஏந்தியபடி குதிரை சவாரி செய்யக்கூடிய மக்களை நம்மளால பார்க்க முடியுது. அதே போல பழக்கப்பட்ட ஒரு யானை மேல ஒருத்தர் சவாரி செய்யறாரு, பக்கத்திலேயே தந்தத்தோடு கூடிய ஒரு யானையோட சித்திரமும் வரையப்பட்டு இருக்கு. இங்க வெள்ளை வண்ணத்துல இந்த யானை உருவம் வரையப்பட்டிருக்கிறது, மிகவும் அழகா இருக்கு. இது போல குகை ஓவியங்கள் இந்த பிம்பேட்காவில நிறைய நம்மளால பார்க்க முடியும். இந்த பாடலை கேட்டுக்கிட்டே முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமா?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30.

0: இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? ஆதி மனிதன் பற்றி

இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? ஆதி மனிதன் பற்றி அறிய உதவும் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் பற்றிய தகவல்கள், இயற்கை வண்ணங்களை கொண்டு தீட்டிய பாறை ஓவியங்களை கண்டுகளித்ததும் அந்த கால வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொண்டதும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பது உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்செவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட, இந்தியாவில் மசூதிகளின் மகுடம் என அழைக்கப்படுவது எது, எங்கு அமைந்துள்ளது என்ற வினாவிற்கு, தாஜ் உல் மஸ்ஜித் போபாலில் அமைந்துள்ளது என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்செவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் சின்னாளப்பட்டி சிவகாமி, திருப்பூர் மணவை க சந்திரசேகர், பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, ஈரோடு அ சுப்பிரமணியன், அரியலூர் மணிமேகலை, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், திருப்பூர் காமாட்சி, கணக்கம்பாளையம் சசிகலா, நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி, ஈரோடு வெங்கம்பூர் குமார், ஜெகதீஷ் ராயர், தஞ்சாவூர் வியாகுலமேரி, உங்கள் அனைவருக்கும் பன்மலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. இந்தியாவில் பழமையான பாறை உறைவிடங்கள் அமைந்துள்ள இடத்தின் பெயர் என்ன? இந்தியாவில் பழமையான பாறை உறைவிடங்கள் அமைந்துள்ள இடத்தின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்செவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்பு மிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி, மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நேர்களே, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியானது முற்பகல் 11 மணிக்கு டெல்லி அஞ்சலாக வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி வரும் முன்பாக விளம்பரங்கள். அதுவரை இணைந்திருப்போம் இசையோடு.

நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாதத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும் அவற்றின் ஏற்றுமதியாகட்டும் அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும் நகரமாகட்டும் பஞ்சாயத்தாகட்டும் சமூக அமைப்புகளாகட்டும் அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள் ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக

கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி வி சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக

காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்து கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின்பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3,00,000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000 அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை மாதம் 12 தேதி

என்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும்

காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை, பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது.

இப்போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நளினமான நண்பர்கள் வணக்கம் நேர்களே.

இசை இதயத்தை லேசாக்கும். அன்பான சொற்கள் ஆறுதலாய் தலை கோதும். அக்கறையான தொடுதல் அரவணைப்பை மேம்படுத்தும். கனிவான பார்வை பாசத்தை வெளிப்படுத்தும். உண்மையான அன்பு எந்த சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும். அப்படி எப்போதும் உண்மை அன்போடு பயணிக்கும் பண்வலையின் பாச சொந்தங்களை நேசத்தோடு தேடிச் சென்று சந்திக்கும் நேரமாக இது. இல்லம் தேடி வரும் பண்வலை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இனிய பாடலோடு இல்லம் தேடி செல்வோமா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49th ஆண்டு துவக்க விழா. வெட் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: பள்ளி கல்வித்துறை, மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
15: 1944 1515. India's most trusted jewelers, Sri Kumaran Thangamaligai.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
16: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
17: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
1: யார் பேசுறீங்க?
0: யார் வேணுங்க உங்களுக்கு?
1: இல்லங்கண்ணா, இந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருந்ததுங்க.
0: நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்து, நான் சுப்பிரமணியன் பேசுறேங்க. என்ன மெசேஜ் வந்துச்சுங்க?
1: அப்படிங்களா? இல்ல, போன் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருந்துச்சுங்க. கால் மீன் மட்டும் வந்திருந்துச்சு.
0: தெரியலங்களே, நான் ஒண்ணு பண்ணேன்.
1: அப்படிங்களா? ஒருவேளை வீட்டுல வேற யாரும் பசங்க எதுவும் எடுத்தாங்களான்னு
0: தெரியல. சரி மேடம்.
1: ஓ, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ராங் நம்பர்
0: நினைக்கிறேன்.
1: புது நம்பரா இருக்கு. காலையில ஒரு மெசேஜர் வந்தா, நான் என்ன நினைச்சேன், கூட படிச்ச பிள்ளைங்களோ யாரும் நமக்கு ஃபோன் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எப்பயுமே அப்படிதானே பண்ணுவாங்கன்ற இதுல நான் அப்படி யோசிச்சேன். நீங்க வேற எங்க இருந்து பேசுறேன்னு
0: சொல்றீங்களே? ஆமா, நான் ஈபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓ, அப்படிங்களா? ஓ, சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. நம்ம கோடி பண்பலையோட இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு சுப்பிரமணியன் தேடி வந்திருக்கோம்.
0: கோடை பண்பலையில இருந்து.
1: ஹலோ,
0: இங்க இந்தியா நியூஸ் கேட்டு இருக்கேன். கோடை பண்பலையில இருந்து கேட்டு இருக்கேன்.
1: ஓ, அந்த நிகழ்ச்சி கேக்குறீங்க?
0: கேட்டு இருக்கேன். அவன் அந்த ஒரு நீ நோட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எப்போது பதில் எழுதுவேன் நான் அதுக்கு. ஏத்துக்கு இந்தியா. ஆமா,
1: சரிங்கய்யா. நம்ம பண்பலையில இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க.
0: என் பேரு சுப்பிரமணியங்க. மனைவி பேரு விசாலாச்சிங்க.
1: சரிங்கண்ணா.
0: பையன் பேருங்க மாதேஸ்வரன்.
1: என்ன பண்றாங்க?
0: அவர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, செங்கல்பட்டுலங்க.
1: சரிங்கண்ணா.
0: ஆமா, மருமகள் இன்போசிஸ்ல ஒர்க் பண்றாங்க, செங்கல்பட்டு.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
0: ஒரு பேத்திங்க அவங்களுக்கு.
1: சரிங்க,
0: திகழ் தீரா.
1: ஓ, சரிங்கண்ணா.
0: ஆமா, பொண்ணு ஒண்ணுங்க, அவங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மருமகன் ஒர்க் பண்றாங்க. பேரன் ரெண்டு பேரு.
1: மகிழ்ச்சி. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெளிவா சொல்லிட்டீங்க.
0: ராம் ஆதித்யா ஒருத்தர், மகிழ் சுப்பிரமணியன் ஒருத்தர், ரெண்டு பேரங்க. ஆமா, ரெண்டு பேரும் பேரன் பேத்தியும் படிச்சிட்டு இருக்காங்க. எல்கேஜி ஒருத்தர், ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: யார் உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க?
0: எல்லா பேரும் பேத்தி எல்லாமே ரொம்ப பாசமா இருப்பாங்க.
1: உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்?
0: எல்லா பேரும் பேத்தி எப்போதும் பிடிக்கும். வாங்க ஐயா, வாங்க ஐயான்னு கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. பாசமா இருப்பாங்க. நானும் எல்லா மத்த மக்கள்கிட்டயும் பாசமா இருப்பாங்க மாதிரி, குடும்பத்திலயும் எல்லாத்தையும் பாசமா இருப்பாங்க.
1: அப்படிங்களா? நீங்க குடும்பமா சேர்ந்து வெளியில எங்கயாவது போகணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி போன இடம் ஏதாவது இருக்கா?
0: பிளான் பண்ணி திருப்பதி போனோம், சாமி விட்டு வந்தோம். திருச்செந்தூர் போனோம், சாமி விட்டு வந்தோம். அப்புறம் ஊட்டி ஒரு தடவை போயிட்டு வந்தோம். கொடைக்கானல் ஒரு தடவை வந்துட்டு வந்தோம். கொடைக்கானல் ரெண்டு வருஷம் ஆச்சு வந்துட்டு வந்தோம். ஆமா,
1: அந்த குடும்ப சுற்றுலா பண்றதுக்கும் நண்பர்களோட சுற்றுலா போறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: குடும்பம் வந்து எல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணுவோம். இவங்க நண்பர்கள் எல்லாம் போனா ஜாலியா எந்த இடத்துக்கு வேணாலும் போவாங்க, இங்க வேணாலும் போவாங்க. குடும்பத்தோட போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு பாத்துட்டு ஒரு நல்லபடியா வந்து சேருவோம். அதுதாங்க,
1: அப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டுல எது பிடிக்கும்?
0: எனக்கு ஆன்மீக சுற்றுலா தான் அதிகமா போவோம், குடும்பத்தோட போறது. நண்பர்களோட போனா எல்லாம் இந்த மாதிரி சுற்றுலா இடத்துக்கு போவோம். ஆனா இப்ப எல்லாம் வயசு அது ஆனதுனால அதிகமா ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் போற முடியறது இல்ல. இழிவு தொந்தரவு இருக்கு, அதனால அதிகமா போறது இல்ல, பக்கமா தான் போவோம்.
1: ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சு நண்பர்களோட வெளியில போகணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்க போகணும்னு நினைக்கிறீங்க?
0: அது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போய் நல்லபடியா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அமைதியா இருந்துட்டு பீஸ்ஃபுல்லா பாத்து வரணும் தான் இயற்கை காட்சியில.
1: அந்த மாதிரி ஒரு
0: ஆமா
1: சூழல் உங்களுக்கு வெகு விரைவில் அமையட்டும். நீங்களும் மகிழ்ச்சியா உங்க நண்பர்களோட வெளியில போயிட்டு வாங்க.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம்.
1: உங்களுக்கு விஷயத்துல எங்களுக்கு மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க நிகழ்ச்சியில.
0: எனக்கு வந்து இந்த ஒண்ணு எது விருப்பப்படலாம், எனக்கு ஏற்றுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
15: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
16: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க இல்லம் தேடி வரும் பண்பலை.
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பு.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
9: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
8: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்கமிடல்கள்.
9: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
8: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72-151.
0: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மேலும்
1: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: கோடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ்.

0: அன்புறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: பண்பகல் 12:49 துளிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நுறுப்புழை 5.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
5: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
12: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
11: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
13: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
15: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
16: மாயவலை மீளவழி. இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
17: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காதல் மோசடி எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். காதல் உணர்வு வலைத்தளங்கள், செயலிகள் மற்றும்

0: சமூக வலைத்தளங்களின் வழியாக அறிமுகமாகும் நபர்கள் எதிர்பாலினத்தவரை கவரும் வகையில் பேசி காதலிப்பது போல் நடித்து மோசடி செய்வதை காதல் மோசடி எனும் விண்வெளி குற்றமாக வகைப்படுத்தியிருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ் என்கின்றனர். டேட்டிங் சைட்ஸ் எனும் காதல் உணர்வு தளங்களிலும் செயலிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் உண்மையான நபர்களின் புகைப்படங்களையும் அடையாளங்களையும் பயன்படுத்தி நம்பத்தகுந்த போலியான சுயவிவரங்களை உருவாக்கி பலரிடமும் தொடர்பு கொள்கின்றனர். தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் கணிசமான நேரத்தையும் முயற்சியையும் இவர்கள் செலவிடுவதால் இவர்களது மோசடியை கண்டறிவது சற்று கடினமாகவே இருக்கும். ஒரு பிணைப்பை ஏற்படுத்தவும் நம்பிக்கையை வளர்க்கவும் அவர்களின் குடும்பம், நண்பர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல பின்னணி கதைகளை மிகவும் நுணுக்கமாக சொல்லி வசப்படுத்துகின்றனர். நம்பிக்கையை பெற்ற பிறகு அவர்கள் பணத்திற்கான சிறிய கோரிக்கைகளுடன் தொடங்கி படிப்படியாக பெரிய தொகைகளாக அதிகரித்து கொண்டே செல்வர். நேரடியாக பணம் கேட்காமல் நிதியுதவியால் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு உதவி செய்வதாக கூறி உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு பண மோசடிகளை செய்கின்றனர். இவ்வகையான மோசடி செய்பவர்கள் சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காமல் விரைவான நடவடிக்கையை தூண்டுவதற்காக ஒருவித அவசர உணர்வை உருவாக்குகிறார்கள். இணையத்தில் சந்தித்தவுடனேயே காதலை அல்லது தீவிர உணர்வுகளை திடீரென வெளிப்படுத்துவது இதில் அடங்கும். பணம் அனுப்புவதன் மூலம் அவர்களின் அவசர பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியும் என்று நம்ப வைத்து காதல் குண்டுகளை அனுப்பி திணறடிப்பார்கள். பிடிபடாமல் இருப்பதற்காக ரகசியத்தை கடைபிடிக்கச் சொல்வர். இப்படி ஏதாவது இருந்தால் காதல் மோசடியாக இருக்கலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதேபோன்று உடல்நலக்குறைவு அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் போன்ற விரிவான அல்லது காணொளி அழைப்பு மூலம் சந்திப்பதை தவிர்க்கும் இவர்கள் நிதி கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு முன்பு ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவாக சேர்ந்தோ இவ்வகையான மோசடிகளை செய்கின்றனர். இணையத்தின் வழியாக நட்பு கொண்டவர்கள் எவ்வளவு நம்பகமானவர்களாக தோன்றினாலும் நிதி வங்கி தொடர்புடைய எந்த ஒரு தனிப்பட்ட தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கோரிக்கையையும் குறிப்பாக இணையத்தில் புறக்கணிப்பதோ மறுப்பதோ அல்லது நிராகரிப்பதோ தவறில்லை என்பதை நினைவில் கொண்டு இதுபோன்ற நட்புகளை ஒதுக்கிவிட வேண்டும். இல்லையேல் பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். இதுபோன்ற எச்சரிக்கைகளை எல்லாம் கடந்து காதல் மோசடியில் சிக்கிக்கொண்டு பணத்தை இழந்திருந்தாலோ அல்லது அவர்களால் அச்சுறுத்தப்பட்டாலோ மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்திலோ முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில உங்களோட பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியை அனுப்ப kodaifm@gmail.com. கட்சவி வழியாகவும் குறுந்தகவல் வழியாகவும் உங்களுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம உங்களுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது. உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: இனி கடிதம் வழி விருப்ப கானங்களை காற்றலையில் கேட்டுச் சுவைக்க அரங்கேறுகிறது தாராபுரம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
4: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
3: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் நண்பகல் 1:03 ஆகுதுங்க. காலத்தால் அழியாத மனித வாழ்க்கைக்கு தேவையான அருமையான

தத்துவங்களையும் வாழ்வியல் முறைகளையும் நெஞ்சை தொடும் இனிமையான இசை வழியே நம் இதயங்களில் அழகாக நிறைந்து வரும் நெஞ்சில் நிறைந்தவை. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் அன்பு நேயர்கள் திண்டுக்கல், சௌராஷ்டிரா காலனி, மோதிலால், மகாலட்சுமி, தேவி, உமா, சிவானி, மோனிகா. 1974 ஆண்டு பி. நீலகண்டன் இயக்கத்தில் புலமை பித்தன் வரிகளில் எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் டி. எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா குரலில் நேற்று இன்று நாளை படத்திலிருந்து புதுமை இளமை இனிமையாய் இதோ பாடல்.

இன்றும் இளமையான இசை நினைவுகளோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்ததாக தென்காசி, கிரிவலம், வந்தநல்லூர், கணேசன், தங்கராஜ், காமராஜ், ஆனந்த கருப்புசாமி இவர்களின் விருப்பத்தில் 1965 வெளியான திருவிளையாடல் படம். ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில், கே.வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில். பதி மதுரை.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 944-33-72151.
7: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
8: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
7: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
8: அப்படியா?
7: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ

0: இப்போவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நேரம் நண்பகல் 1:13 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக கரூர், தாந்தோன்றி மலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிரீஷ், ரமேஷ், காயத்ரி இவர்களின் விருப்பத்தில் 1966 கே பாலச்சந்தர் இயக்கத்தில், வி குமார் இசையில், வாலியின் கவி வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து மதிய வேளையில் இன்னிசை கல்யாண விருந்து.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நினைவுகளை இசையோடு இளமை பருவத்திற்கு கடைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள

நேயர்கள், தாராபுரம் சின்னக்கடை வீதி, இளங்கோவன், சிவபிரகாசம், மோகன்குமார், வள்ளிநாயகம், காளிமுத்து. 1972 முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கவி வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், கருணை, ஆறுதல், உதவும் எண்ணம், அழுதால் வந்து தழுவ அன்பு உள்ளம் வேண்டும் என வரிகளில் மனதை கட்டி அணைக்கும் பாடல் இதோ தவ புதல்வன் படத்திலிருந்து.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டார அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலையின் நேரம் நண்பகல் 1:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாமக்கல் அந்தப்பம் பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், பஸ்மிதா, கார்த்திகா, தாமோதரன் இவர்களின் விருப்பத்தில் 1967 மலர்ந்த கந்தன் கருணை திரைப்படத்தில் ஏ பி நாகராஜ் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பி சுஷீலா குரலில் மலையின் அழகை வருணித்து பாடும் பாடல் கோடை பண்பலையிலும் பூத்து குழங்குகிறது.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில். அடுத்ததாக நாச்சியார்புரம் நாகவள்ளி கல்யாண் அஸ்வினி கனகவள்ளி இவர்களின் விருப்பத்தில் 1974 வெளியான கல்யாணமாம் கல்யாணம் திரைப்படத்தில் கே கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் விஜயபாஸ்கர் இசையில் கண்ணதாசன் கவியில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரலில் இயற்கை செவி வழியே நாட்டியமாடும் இன்னிசை இசை.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
1: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
11: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
15: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
14: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
15: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
14: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
16: இசை வானல் பறந்து கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெ

நிறைந்தவை. திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் இவர்களின் விருப்பத்தில் 1975 வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் பி நீலகண்டன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்கள் பேசும் காதல் மொழியை அழகாக உணர்த்தும் பாடல் இது.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கா, கடைக்கா, அலுவலகத்திற்கா எந்த கண்காணிப்பு கேமரா சிறந்தது? இரவிலும் தெளிவாக பதிவு செய்யுமா? மொபைலில் பார்க்க முடியுமா? இன்டோர் அவுட்டோர் கேமரா என்றால் என்ன? இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ஆம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க, 4G கேமரா, சிம் கேமரா, அதாவது சிம்மு மட்டும் அந்த கேமராவில் போட்டுட்டு மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த மெமரி கார்டுலையும் இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த கிளவுடிலையும் ஸ்டோர் ஆகும். அது உண்டான வசதியும் அந்த கேமராவில் இருக்கு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

0: இசை
1: இசை பாடு நீ
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
5: வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: குயிலாக நான் பாடலுக்கு மதுரை எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி பூமாரி பாலகிருஷ்ணன் இவர்களின் விருப்பத்தில் 1967 வெளியான செல்வமகள் திரைப்படம் கே வி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி கவி வரிகளில் பி சுஷீலா குரலில் காதலர்களுக்கு இடையே நிலவும் ஆழமான அன்பினை சொல்ல வருகிறது இந்த பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: நேரம் நண்பகல் 1:51 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து 1000 பார்வையிலே பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா. 1965 SCA அசோகன் இயக்கத்தில் வேதா இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிறைவாக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து எங்கே நிம்மதி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் பாண்டமங்கலம், கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரட்சிதா. 1944 தாராமிராசி இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் சிம்ம குரல் TM சௌந்தரராஜன் குரலில் மனதிற்கு ஆறுதல் தரும் பாடல்.

0: நேரம் நண்பகல் 1:59 ஆகுதுங்க. இதுவரை இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரிகளை கவனிப்பதா, குரலில் மயங்குவதா, இசையில் இழைப்பதா, ஆஹா எத்தனை அருமையான பாடல்கள். இந்த இன்னிசையோடு பின்னிசை பாடி மகிழ்ந்தோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அன்போடு விடை பெறுகிறேன், நான் உங்கள் பத்மா நீலமணி.
1: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
2: வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: ஈரோடு புத்தக திருவிழா July 31 முதல் August 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.

நமஸ்கார் நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குல்ல, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பொதுவா நம்மள சாப்பிட்டியான்னு கேக்குறது யாரு? அதே போல மணி நாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு யாரு கேப்பா? உனக்கு பிடிக்கணும் இதை செஞ்ச ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்சதை செய், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் அன்போடும் அக்கறையோடும் சில சொற்களை அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் கேட்டிருப்போம். ஏன் நாமளே கூட சொல்லியிருப்போம். இந்த அற்புதமான உறவு ஆழமான உணர்வுகளை கொண்டது. இந்த உறவை நாம் போற்றி பாதுகாக்கிறோமா, அன்பை காட்டுறோமா, இல்லை அலட்சியப்படுத்துகிறோமா? விலைமதிப்பற்ற இந்த உறவை கொண்டாடுவதற்கான நாள் தான் இன்று. உண்மையான அன்பு உங்களோட உள்ளத்தில் இருந்தது அப்படின்னா என்ன உறவு என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். முயற்சி செஞ்சு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம கோடி பண்பலி 100.5 கொண்டாட்டமான ஞாயிற்றுக்கிழமையை இசையோட குதுகளிப்போடு கொண்டு செல்ல நம்மை அழைத்து செல்கிறது கோடி பண்பலி 100.5.

0: கேடை பண்பலை 100.5.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

கேள்விகளை நாம கேட்டு இருக்க கோடி பண்பலின் ஒரு பிள்ளையா இந்த தோல்தமா கதூல். என்ன நேர்களே, அந்த அற்புதமான உறவு எது அப்படின்றத எளிதா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வாழ்த்து சொல்லிக்கோங்க. இன்று தேசிய பெற்றோர்கள் நாள். தேசிய பெற்றோர் நாள் அப்படின்றது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் கொண்டாடுறாங்களாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வ நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 1994 இருந்து தான் அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைய அதிபர் பிளின் கிளின்டன் வந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, சட்டமாக இயற்றி கையெழுத்துலாம் இட்டிருக்கிறாரு. உலகெங்கிலுமே குழந்தைங்களை வளர்க்குறதுல பெற்றோரோட பங்கு ரொம்பவே மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பங்கு அங்கீகரிக்கிறதுக்காகவும் ஆதரிக்கிறதுக்காக

சமூகமும் மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்த நாள் நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்க, நம்ம பெற்றோர் நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்க? நாம் நம்ம பெற்றோர்கிட்ட எப்படி இருக்கோம்? தேசிய பெற்றோர் நாளான இன்று நம்முடைய பெற்றோருக்காக நாம் என்ன செய்யலாம்? சிந்திங்க.

பிரச்சனையும் இருக்குல்ல, உங்களோட பெற்றோர்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத மனசுல ஓட்டி பாத்தீங்களா? சிலருக்கு சில ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கும். நேரகாலம் பார்க்காம தூங்காத இரவுகளோடையும் ஓய்வில்லாத பொழுதோடையும் நமக்காக உழைக்கிறவங்க தான் நம்மளோட பெற்றோர்கள். அவங்களுக்கு ஈடு இணை ஏதாவது இருக்காங்க? அன்போட நாம வாங்கித்தர 5 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, 5000 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, நம்ம பெற்றோருக்கு அது பெருசுதாங்க. தன்னோட வாழ்க்கையோட பெரும்பகுதியை நமக்காகவே செலவிடுற பெற்றோருக்காக நாம என்ன செய்யறோம்? வாலிப பருவம் வந்ததுமே அப்புறமா பெற்றோரை விட்டு இயல்பா தள்ளி போகிறது அப்படிங்கறது ஒரு விடயம் நடக்குது. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம பெற்றோரை விட்டு நாம தள்ளி போறது அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா?

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம் தாங்க. நம்ம கோடை பண்பலை நெருப்புள்ளி 5ல நாள்தோறும் பிற்பகல் 3 உயிரெழுது நிகழ்ச்சி அரங்கேறிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறனும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புதுசா பல நேர்கள் இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்காக அதை நாங்க திருப்பி நினைவுபடுத்துறோம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கருப்பொருளை தேர்வு செஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா நிலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நிலா தொடர்பான ஒரு 10 பாடல்களை தேர்வு செஞ்சு உங்க

மாசத்துல நிலா பற்றி என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுதோ அது எல்லாத்தையும் பொழிப்புரையா எழுதி நம்ம கோடி பண்பலின் உருப்புள்ளி ஐந்தின் என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கடிதமா அனுப்பி வைங்க உங்களோட தெரிவை. நம்ம பண்பலையில அரங்கேற காத்துட்டு இருக்கு நம்ம கோடி பண்பலை நூறுபுள்ளி அஞ்சு. இன்றைக்கு யாரோட தெரிவு வளம் வர காத்துட்டு இருக்கு அப்படின்னா, கோவையில இருந்து கிருஷ்ணவேணி அவர்களோட தெருவில தான் வளம் வர காத்துட்டு இருக்கு. நம்ம நேயர் ஒரு அழகான கருப்பொருளை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த கருப்பொருளை அந்த பெயரை கேட்டதுமே நம்ம மனசுல நிறைய விடயங்கள் ஓடுங்க. அவங்க வேற கோணத்துல யோசிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன கருப்பொருளா இருக்கும், அதென்ன அவங்க ஒரு வித்தியாசமா நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க தொடர்ந்து கேளுங்க நம்ம கோடி பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்து.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++

0: அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: Kiss, kiss, kiss, kiss, kiss.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965-23999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
10: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: எங்க செலக்சன் சரி?
13: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
14: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரம் பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல், கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கா, கடைக்கா, அலுவலகத்திற்கா எந்த கண்காணிப்பு கேமரா சிறந்தது? இரவிலும் தெளிவாக பதிவு செய்யுமா? மொபைலில் பார்க்க முடியுமா? இன்டோர் அவுட்டோர் கேமரா என்றால் என்ன? இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3rd கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
16: வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க, 4G கேமரா, சிம் கேமரா, அதை சிம்மு மட்டும் அந்த கேமராவில் போட்டுட்டு மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த மெமரி கார்டுலையும் இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த கிளவுடிலையும் ஸ்டோர் ஆகும். அது உண்டான வசதி அந்த கேமராவில் இருக்கு.
15: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல், கொடை தேன்றல்.
17: கொண்டாடத்தோட நம்ம கொடிப்பன்மலை 100.5 2:43 மணி துளிகள்ல கேட்டுட்டு இருக்கோம் டோல் தமாக்கா தூள்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
6: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: எங்க செலக்சன் சரி?
13: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
14: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

எதிர்பார்ப்பெல்லாம் அன்பை எப்போதும் கொடுப்போம். நம்மளுடைய பெற்றோர்களை எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வை ஆழமா பதிய வைப்போம் என்பதை சொல்லி இன்றைய நிறைவுக்கு வருகிறது இன்றைய டோல் தமாக்கா டோல்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோங்கா 2வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இதும் கூட்டும் இனிய வணக்கம் நேர்களே. ஆற்றலின் கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாய் அமைந்த சிந்தனை ஆற்றல், சந்திக்கும் நிகழ்வுகளின் சுவாரஸ்யங்களை சிந்தைக்குள் கொண்டு சென்று இசை சந்தங்களின் இணைப்பில் தன் சொந்த முயற்சியில் நேயர்கள் தங்களின் படைப்பாற்றலை வெளிக்காட்டிடும் நேரமாக இது உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி எம் ஏ கவுண்டன் பாளையம் கிருஷ்ணவேணி அவர்கள். நம் நேயர் தன்னுடைய முதல் தொகுப்பினை எழுதி அனுப்பியிருக்கிறார். அவர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பொருளானது இயற்கை. இயற்கை என்றதுமே நம்முடைய எண்ணங்கள்ல பல்வேறு விடயங்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா நம்முடைய நேயரின் எண்ணத்தில் ஓடிய இயற்கை எப்படி

மாறுபட்ட சிந்தனையோடு நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் கருப்பொருளில் முதலாவதாக அரங்கேற காத்திருக்கும் பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் இருந்து. மனிதனுக்கு செயற்கையாக வருவதில்லை காதல், அது இயற்கையாகவே மனிதனுக்குள் மலர்வது, இயற்கையோடு இயைந்தது என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம்.

0: வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரம் பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: இசையின் அசைகளோடு இதயத்தோடு இணைந்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் கிருஷ்ணவேணி அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயரின் தெரிவில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து. இப்பாடலுக்கு நம் நேயரின் எண்ணத்தில் எழுந்துள்ள எண்ணங்களை இப்படி எழுத்துக்களாக்கியிருக்கிறார். அந்த மலைகளின் அடிவாரத்தில் என்னுடைய நிலத்தில் இரட்டை மாடுகளை பூட்டி அதிலோர் ஏறி இணைத்து நிலத்தை உழும்போது மலைகளின் நடுவே அந்த மேகக்கூட்டம், அடடா எவ்வளவு ரம்மியமாக உலா செல்லும். இப்படி இயற்கை என்னை வருடுவது அழகிலும் அழகாக நான் உணர்கிறேன் என நம் நேயர் குறிப்பிட்டிருக்கிறார்.

கவி மலர்களை நம் செவிமடல் அருகே சேர்த்த பாடல் ஒலித்து சென்ற நேரம் 3:16 துளிகள். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் எம்மி கவுண்டன்பாளையம் கிருஷ்ணவேணி அவர்களின் தெரிவில் உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து நம் நேயர் பாடலை தேர்வு செய்து தன்னுடைய எண்ணக்கருத்தை இப்படி ஓடவிட்டிருக்கிறார். இயற்கையின் பின்னணி என் வாழ்வோடு இப்படி இணைந்திருக்கிறது. என் ஊரை சுற்றி உதகமண்டல மலைத்தொடரும் கோவனூர் மலையும் ஈசா அறிவு திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது. இது போன்ற அழகை ரசிப்பதற்கு கோடானு கோடி கண்கள் வேண்டும். அதிலும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டே பார்க்கும் பொழுது இயற்கை என்னோடு உறவாடுவதாக நான் உணர்கிறேன் என நம் நேயர் குறிப்பிட்டிருக்கிறார்.

0: இசை சந்தங்களை நம் செவி சந்தங்களாக்கி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965233999.
5: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கு அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைடா, செலவு அதிகமா இருக்குலக்கா.
6: அதுக்கு தான் ஸ்ரீ கும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
7: அப்படியா?
6: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணி.
7: அப்போ இப்போவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology Autonomous.
11: PGP College of Engineering and Technology Autonomous, நாமக்கல்.
12: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
13: எங்க செலக்சன் சரி?
14: கவுன்சிலிங் கோட் 2612.
9: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
15: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: வழங்கும் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல். கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கா, கடைக்கா, அலுவலகத்திற்கா எந்த கண்காணிப்பு கேமரா சிறந்தது? இரவிலும் தெளிவாக பதிவு செய்யுமா? மொபைலில் பார்க்க முடியுமா? இன்டோர் அவுட்டோர் கேமரா என்றால் என்ன? இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க, 4G கேமரா, சிம் கேமரா, அதை சிம்மு மட்டும் அந்த கேமராவில் போட்டுட்டு மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த மெமரி கார்டுலையும் இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த கிளவுடிலையும் ஸ்டோர் ஆகும், அது உண்டான வசதி அந்த கேமராவில் இருக்கு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல். கொடை தேன்றல்

பாக்களின் பூக்களோடு கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் கிருஷ்ணவேணி அவர்களின் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயரின் பாடல் தெருவில் அடுத்ததாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாடல் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து. இயற்கையோடு செய்யும் பயணம் இன்பம் தரும், நண்பனோடு செய்யும் பயணம் நல்ல நினைவுகளை தரும், பெற்றோரோடு செய்யும் பயணம் பாதுகாப்பை தரும். ஆனால் இங்கோ இவர் தனியே செய்யும் பேருந்து பயணமோ பக்கத்தில் இருப்பவருக்கு பல பிரச்சனைகளை தருகிறதாம். காரணம், இயற்கையாக அவருக்குள் வந்த காதல் கனவாம் என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.

மூன்று மணி 31 மணி துளிகளில் காற்றலை வழியே கவியூர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் தர்மராஜா திரைப்படத்திலிருந்து. தன் வாழ்வில் இயல்பாக நடக்கும் விடயத்தை இதற்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார். இப்படி, என் வீட்டின் அருகே இருக்கும் பெரிய மரத்தில் குடியிருக்கும் அந்த சிறிய பறவைகள் தன் குடும்பத்தோடு காலை 8:50 வந்து என் வீட்டின் மீது அமர்ந்து உணவுக்காக சத்தமிடும். நான் அரிசி போட்டதும் நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு தன் இருப்பிடம் நோக்கி செல்லும். இயற்கையில் விளைந்த நெல்மணிகளை புள்ளினங்கள் சுவைப்பதுதானே சிறப்பு என சொல்லி இந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறார் நம் நேயர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
12: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

3:41 மணித்துளிகளில் இசையின் கரம் பற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்துக்கு நிகழ்ச்சிக்கு உயிரூட்டிக் கொண்டிருக்கிறார் கோவை மாவட்டம் கிருஷ்ணவேணி அவர்கள். இயற்கை எனும் கருப்பொருளில் தன் மாறுபட்ட சிந்தனை ஓட்டத்தில் நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் அடுத்த பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து. இயற்கையின் பின்னணியில் திரைப்படமாக்கப்படும் பாடல்கள் நம் கண்களை கவரும். அப்படி என் கண்களை கவர்ந்த பாடல் இது என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பாடலுக்கு.

அழகான நினைவுகளை அசைபோட வைக்கிறது கோடை பண்பலை நொறுபுள்ளியாய்ந்தின் உயிரெழுத்து. நம் நேயர் அடுத்ததாய் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் ஜோதி திரைப்படத்தில் இருந்து. இயற்கையாய் மலரும் அன்பின் செடியில் பூக்கும் பூக்கள் பல. அதில் சிலவோ உள்ளத்தை உருக்குகின்றன, பலவோ உள்ளத்தை பலவீனமாக்குகின்றன. இதுவும் இயற்கையின் நிகழ்வுதானோ என வினவியிருக்கிறார் கோவை மாவட்டம் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: மலை குயில் கோடை பண்பலையில் கூவி சென்ற நேரம் 3:51 துளிகள்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
0: கோவை மாவட்டம் கிருஷ்ணவேணி அவர்களின் தெரிவில் அடுத்ததாய் ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னை தேடி வருவேன் திரைப்படத்தில் இருந்து. பல பல மனக்குழப்பத்தில் இருந்தாலும் தலைவன் தலைவியை பார்த்த பின்பு மனம் ஒருநிலைக்கு வந்து விடுவது இயற்கையின் இயல்போ என கேட்டு இந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறார்.

வாழ்க்கை ஓட்டத்தில் இளைந்தோடு இருக்கக்கூடிய இயற்கையான விடயங்களை தன் பாடல் தெரிவுகள் மூலம் என்ன கருத்துக்களால் வெளிப்படுத்தியிருந்த கோவை மாவட்டம் பொள்ளாச்சி எம்ஏ கவுண்டன் பாளையம் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லம்

தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியான் லியூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர் தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் மில்கா ஒண்டர் கேக்,
2: ஆரஞ்சு சாக்லேட், வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா ஒண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலம்.

0: நிறுவனத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ரூபாய் 1200 கூடுதலாக பெறுங்கள்.
2: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
7: போத்தல் தொட்டிகளுக்குள் உற்சாகமாய் விளையாடும் கயலினங்கள், இயற்கை தொழில்நுட்பம் கொண்டு கட்டிய கூட்டிற்குள் அடைக்கலம் புகும் புள்ளினங்கள், பைஞ்சுதைகளால் அடுக்கடுக்காய் கட்டப்பட்ட அழகிய காரை வீடுகள், இயற்கையின் எழிலை எடுத்து எம்பும் கூரை வீடுகள், ஒய்யாரத்தில் ஒப்பனை செய்திடும் மர வீடுகள் என வெவ்வேறு இருப்பிடங்களில் மாறுபட்ட உயிரினங்கள் தனித்துவத்தோடு வாழ்வதைப் போல பல்வேறு மொழிகளுக்குள் தனக்கான தனித்துவத்தோடு திகழ்ந்திடும் தங்கத் தமிழை தடையின்றி உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். வெற்றி பாதையில் வீரநடை பயிலும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 தனக்கான தனி வழியில் தலைநிமிர்ந்து செல்லும் மகளிர் வரலாம். 24 24 26 புதிய பாதைகளை உருவாக்கி தடம் பதித்து செல்லும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333 முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. உடுமீன்களின் மினுமினுப்பை போல் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து ஒளிர்ந்திடும் செந்தமிழ் அவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
8: நன்றிகள் பல சுபாம். தேனுறங்கும் கூட்டுக்குள் தெள்ளு தமிழ் எழுதும் தித்திப்புக்கள், கான் உறங்கும் காற்றுக்குள் கவி எழுதும் கச்சிலம் மொழிகள், ஊன் உறங்கும் உற்சவத்தில் உயில் எழுதும் குயில் மொழிகள், நான் உறங்கும் நதிக்கரையோரம் ஒளிந்து ஓடும் நண்டினங்கள், வான் மருங்கும் மங்கள சொல்லாடலில் மனம் உருக்கும் மக்களின் நாடி துடிப்பாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் பாக்கியாம்.
9: வணக்கம். வணக்கம் நேயர்களே.
8: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
9: சொல்லிவிடலாம்.
10: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசை சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம்.
8: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
7: யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
8: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே. வணக்கம். வந்துவிட்டீர்கள், பேசிவிடலாம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். வணக்கம்
11: ஐயா அவர்களுக்கு.
8: வணக்கம்.
11: மாலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
8: மோகனூர் சிவா அவர்களே, உங்களுக்கு என்ன சாப்பிட்டால் வாந்தி வரும்?
11: அந்த மாதிரி எது நடந்தது கிடையாது ஐயா.
8: இது வரைக்கும் நடந்த எப்பொழுது கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து இருக்கிறீர்கள்?
11: மாதந்தோறும்.
8: திங்கள்தோறும். மாதம் என்பதற்கு பதிலாக தமிழில்
9: திங்கள்
8: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்க இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
12: வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டத்திலிருந்து

0: பேசுகிறேன்.
1: தா கர்ஷினி அவர்களே, ஹர்ஷினி அவர்களே, எதனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
0: நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: இன்றைய தேதி என்னவோ
0: சரியாக தெரியவில்லை.
1: தேதி காலண்டரை பாத்தீங்களா பார்க்கவில்லையா?
0: நான் பார்க்கவில்லை.
1: பார்க்கவில்லை. தேதியை பொதுவாக எதில் பார்ப்பீர்கள்?
0: நான் நாள்காட்டியில் பார்ப்பேன்.
1: இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
0: நான் ஒன்றும் செய்யவில்லை.
1: நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் யாருடைய அனுமதி தேவை?
0: என் பெற்றோரின் அனுமதி தேவை.
2: இசைவு
1: என்று சொல்வது தமிழில் இன்னும் சிறப்பாக இருக்கும். இணைப்பு காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். பத்மாவதி அம்மா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை சோப்புகள் இருக்கின்றன?
3: என்ன
1: செய்ய வேண்டும்?
3: நிறைய கலை பணி செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறேன்.
1: உறுதியோடு. இதுவரை சேவை ஏதேனும் செய்து இருக்கிறீர்களா?
3: சின்ன சின்ன செயல்பாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கேன்.
1: இருந்துகிட்டே இருக்கிறீங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்க?
3: பழைய சோறு துவையல் சாப்பிட்டேன்.
1: யார் சமைச்சு கொடுத்தா?
3: என்னோட அப்பாவும் நானும்.
1: நல்ல புத்தி வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அம்மா?
3: அடுத்தவங்களுடைய கண்ணீர் வராமல் பார்த்துக்கணும்.
1: அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்?
3: மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: நான் கேட்ட கேள்விக்கு இது தவிர்க்கும் வகையிலான விடையாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மீனாட்சி பேசுறேங்க. சின்னாலப்பட்டி.
1: சின்னாலப்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. ஹலோ என்று சொல்லை பயன்படுத்தாமல் கோடை பண்பலை 100.5 ஏலோ வணக்கம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டில் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால்
12: 9965-23999.
13: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
14: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
17: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
16: எப்படிமா?
17: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
16: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50%.

0: வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939-808574.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
6: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ
1: அனில் பாஸ்தா
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி
3: நல்லா பசியார சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: புதிய பொங்கலை சுவைக்க காத்திருக்கும் வேளையில் பொன்னெழுத்து மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
7: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
8: அவையோருக்கு இனிய மாலை வணக்கம். வணக்கத்தோடு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செம்மாண்டாப்பட்டையிலிருந்து அபிமான நேயர் வெங்கட்ராமன் உரையாடுகிறேன்.
7: அபிநாவு, அதாவது என்ன நேயர் என்று சொன்னீர்கள்?
8: அபிமான நேயர் என்று கூறினேன் நண்பரே.
7: அது தமிழ் சொல்லாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
8: உண்மையாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
7: நினைத்து இருக்கிறீர்கள். தமிழ் சொல் அல்ல. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். பரிச்சயமான நேயர், இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ வருக வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. திருச்சி மாவட்டம் சுவலங்குறிச்சி குலாம் ரசூல்.
7: குலாம் ரசூல் அவர்களை எந்த நம்பரில் வந்து இருக்கிறீர்கள்?
9: மறுபடியும் கூறுங்கள் ஐயா.
7: எந்த நம்பரில் வந்து இருக்கிறீர்கள்?
9: 98 40 87 85 31.
7: அது உங்க நம்பர். இங்க எந்த நம்பருக்கு வந்திருக்கீங்க?
9: 33
7: என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: 12 வகுப்பு.
7: நிகழ்ச்சியில் பல முறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். 12 என்று சொல்லுவோம். 12 என்று சொல்வது தமிழில் சிறப்பு. அதுதான் சரியும் கூட. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரும் வருக வணக்கம்.
10: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
7: பேசுபவரின் பெயர் என்ன?
10: என்னுடைய பெயர் சிவகாமி.
7: சிவகாமி அம்மா, அவர்கள் சென்ற வாரம் தானே பேசினீர்கள்?
10: அப்படி ஒன்றும் பேசவில்லை. ஒரு நீங்கள் முடிந்து விட்டது.
7: அப்படியா? நீங்கள் ஏற்கனவே பல முறை பரிசு வாங்கி இருக்கிறீர்கள், வரவில்லை என்று அடிக்கடி போன் பண்ணுவீர்கள், அப்படித்தானே?
10: அதே சிவகாமி தான்.
7: அவர் தான் வந்து இருக்கிறீங்க.

0: ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
0: நம்ம வீட்டில் டிவி இருக்கிறதா?
1: தொலைக்காட்சி என்ன வீட்டில் இல்லை.
0: பக்கத்தில் வீட்டில் இருக்கிறதா என்ன?
1: அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது.
0: நீதி தவறும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்?
1: அறம் தவறும் நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும்.
0: நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் சொல் என்ன சொல்?
1: அம்மா என்பதைத்தான் மிகுதியாக பயன்படுத்துவேன்.
0: உங்களிடம் ஒரு சங்கதி சொன்னால் யாரிடம் சொல்ல மாட்டீர்கள்?
1: அதை யாரிடமும் சொல்ல மாட்டேன்.
0: என்ன என்ன சொன்னால் சொல்ல மாட்டீர்கள்?
1: மறைமொழி சொன்னால் யாரிடமும் சொல்ல மாட்டேன்.
0: மறைமதி, மறைமதி என்பது வேறு சொல்.
1: மறைமொழி,
0: மறைமொழி, மறைமொழியாக பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: எதுவும் செய்யாமல் உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: நம் வீட்டில் கரண்ட் இருக்கிறதா?
1: என் வீட்டில் மின்சாரம் இருக்கிறது.
0: நம் வீட்டு சாலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன?
1: தெருக்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன.
0: தெருக்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. அழகான தமிழில் பேசினோம். அங்கில் ஒரு தடுமாற்றம் இரண்டு பேருக்கும் நடைபெற்றது. வாழ்த்துகள் நேயரே. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும். கோடை பண்பலை 100.5 எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். இப்பொழுது ஒழித்து கொண்டு இருக்கிறது செப்புக செந்தமிழ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மில்கா வந்து கேக்கின் வந்த பிரேட்.
3: மில்கா வந்து கேக்கின் நியூ வந்து பிரேட்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
10: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
11: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
10: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
11: அப்படியா?
10: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
11: அப்போ இப்பவே போலாம்.
12: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். India's most trusted jewelers, Sri

0: குமரன் தங்க மாளிகை.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
2: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vai panni ellame top.
3: Enga selection seri?
4: Counseling code 2612.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: திறன்பேசியின் துறைகளுக்குள் மூழ்கிடும் வேளையில் திறமிக்க மொழியை திறம்பட எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
9: வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் கருவில வந்த நல்லூர் கணேசன் பேசுறேன்
9: ஐயா. கணேசன் அவர்களை பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: காய்கறி விற்பனை செய்து கொண்டு இருக்கிறேன் ஐயா.
9: எத்தனை வருடங்களாக?
10: 30 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறேன்.
9: இதுவரை எத்தனை முறை தீர்த்தம் குடித்து இருக்கிறீர்கள்?
10: அப்படி ஒன்றும் செய்யவில்லை ஐயா.
9: ஐயா ஐயா என்று பல முறை வந்தன. மணி ஒழித்திருக்கிறது. 4:29 மணி துளிகள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்
11: ஐயா. அவர்களுக்கு மாலை வணக்கம்.
9: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
11: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வளையம் கைத்தறி ஜெகநாதன் ஐயா.
9: ஜெகநாதன் அவர்களை ஜெகம் எப்படி இருக்கிறது?
11: நன்றாக உள்ளது.
9: வரும்பொழுதெல்லாம் இந்த கேள்வியை கேட்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
11: கண்டிப்பாக நாம்
9: நினைவு வைத்திருக்க வேண்டும் தோழனே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
12: கரூர் மாவட்டத்தில்
9: வந்திருப்பவரின் பெயர் என்ன?
12: கிஷோர்.
9: ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. அன்பு அன்பனுக்கு நன்றியை சொல்லி அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
13: அவையோருக்கு மாலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில் இருந்து சுமதி திருமுருகன்.
9: சுமதி திருமுருகன் அவர்களை செப்புக செந்தமிழில் இது எத்தனாவது முறை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்?
13: மிகுதியான முறை வந்துள்ளேன். எத்தனை முறை என்று என்னவில்லையே.
9: என்னவே இல்லை. இந்த ஜென்மம் முடிவதற்குள்ளாக என்ன செய்யலாம் என்று நினைத்திருக்கிறீர்கள்?
13: என் பேரன் பேத்திகளுக்கு எதையாவது ஒன்று செய்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன்.
9: அழகான சொற்கள் இருக்கின்றன. பெயரன் பெயர்த்தி. ஒரு தலைமுறையை இன்னொரு தலைமுறைக்கு பெயர்த்து கொண்டு செல்வதால் பெயரன் பெயர்த்தி சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். பண்பலையில் கேட்கலாம்.
5: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: சேலம் மற்றும் நாமக்கல்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு ரூபாய் 1200 கூடுதலாக பெறுங்கள்.
6: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
0: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
9: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
13: முறைவேந்தர்கள் வளர்த்த வளரிளம் மொழியை மொழிய காத்திருக்கும் அன்பு நேயர்கள் வருக.
14: வணக்கம்.
15: கோடை பண்பலையில் நிகழ்ச்சி
14: வந்திருப்பவரின் பெயர் என்ன?
15: திருப்பூர் மாவட்டம் புத்தூர்ல இருந்து முத்துராமன் தங்களோட உரையாட வந்துள்ளேன் தோழரே.
14: வாழ்க்கையில் அவசியமான விஷயம் என்றால் எதனை சொல்வீர்கள்?
15: அவசியமான
14: விஷயம் என்றால் நம்ம குடும்பத்தில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
15: நான் தேனி மாவட்டம் பெரிய உலகத்தம் குண்டத்திரம் கணேசன் தங்களிடம் உரையாட
14: வந்து இருக்கும் நண்பனை, உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் தேவை?
15: எனது பெற்றோர்கள் தேவைப்படுகிறது.
14: என்ன தேவைப்படுகிறது? நல்ல ஆசி என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
16: வணக்கம்.
14: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
16: சென்ற
14: முறை வந்த பொழுதும் அதனை மறந்து விட்டார், இப்பொழுதும் மறந்து இருக்கிறார். அன்பு நேயனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
16: திண்டுக்கல் மாவட்டம் மக்கள்பேட்டில இருந்து பாப்பாக்கு தாங்களும் உரையாட வந்துள்ளேன்.
14: வந்து இருக்கும் தோழியே, இன்று நம் வீட்டில் என்ன சமைத்தீர்கள்? சைவமா அசைவமா?
16: சைவம் சமைத்துள்ளேன்.
14: சைவம் என்பதற்கு
13: உணவு
14: என்று சொல்லி இருக்கிறார்கள். சைவம் உணவு என்பதே சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
17: ஹலோ. வணக்கம். மதுரை மாவட்டம் கரிசல் காமெடி யூனிவர்சிட்டியிலிருந்து பேராஜபாண்டியன் வருகிறார்.
14: ராஜபாண்டி ஐயா அவர்களே, இன்று என்ன செய்தீர்கள் நம்ம வீட்டில்?
17: ஆடு மாடு
14: ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கே இருக்கிறீர்கள் இப்பொழுது?
17: வீட்டுலதான் இருக்கேன். மாடை பத்தி விட்டு வந்தேன்.
14: மாடை பத்தி விட்டு வந்து வீட்டுல கரண்ட் இருக்கா? அனைத்து வைத்து இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
18: இனிய மாலை. வணக்கம் ஐயா.
14: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
18: நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிமோகன் பாளையம் மோகன் தற்போது உங்களுடன் உரையாடி வருகிறேன்.
14: மோகன் அவர்களே, நம் வீட்டிற்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
18: நமது வீட்டுக்கும் பேருந்து நிலையத்துக்கும் அரைக்கடு தொலைவு என்று கூறலாம்.
14: எப்படி செல்வீர்கள்? அங்கே நடந்து செல்வீர்களா இல்ல டாக்ஸியில எதுவும் போவீங்களா?
18: இருசக்கர வாகனம் உள்ளது.
14: இருசக்கர வண்டி என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். அன்பு.

0: வணக்கம், உங்கள் பெயர்
1: என்ன?
0: அவர்களை சார் என்ற சொல்லில் தானே தொடங்கணும்?
1: இல்லையே
0: என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இப்பொழுது கேள்வியை கேட்கும் பொழுது நான் சிலம் சொல்லக்கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ வருங்க. வணக்கம் வெங்கடேஷ் அவர்களே, எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? லிங்கேஷ் அவர்கள் எத்தனாவது படித்துக் கொண்டு இருக்கிறார்? நாலாவது படித்துக் கொண்டு இருக்கும் தோழனுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன? என்னது என்பது ஒற்றை சொல், நாலாவது என்பது ஒற்றை சொல். உங்கள் பெயரை சொல்லும் பொழுது ஒற்றை சொல்லாக வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் கரூர் மாவட்டம் சூடாமணியிலிருந்து லலிதா தேவி பேசுறேங்க.
0: லலிதா தேவி அம்மா அவர்கள் ஹலோ என்பதற்கு தமிழில் எப்படி சொல்லலாம்? நம் ஊரில் ஏலோ வணக்கம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். அன்பு நேயருக்கு நன்றி சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
3: வணக்கம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன் பேசுறேங்க ஐயா.
0: தாமோதரன் அவர்களே, வாழ்க்கையில் நல்ல பாக்கியம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
3: நல்ல முறையில் நடக்க வேண்டும்.
0: நல்ல முறையில் நடந்தால் என்ன கிடைக்கும்?
3: நற்பெயர் கிடைக்கும்.
0: நட்புக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்?
3: நண்பர்களை
0: சொல்லி இருக்கிறீர்கள். உங்களின் உச்சரிப்பு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா?
3: கண்டிப்பா நினைக்கிறேன்.
0: என்ன நினைக்கிறீர்கள்?
3: உச்சரிப்பு நல்லா இருக்குது என்று.
0: உச்சரிப்புக்கு என்பதற்கு எப்படி சொல்லலாம் தமிழில்? ஒழிப்பு, ஒழிப்பு, ஒழிப்பு என்று, ஒழிப்பு என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
4: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கிரகலட்சுமி பேசுகிறேன்.
0: கிரகலட்சுமி அம்மா அவர்களே, உங்களுக்கு பரிசு வந்ததா வரவில்லையா?
4: நான் கடந்த ஆண்டு பரிசு பெற்றேன் தோழரே.
0: என்ன கிடைத்தது?
4: திருக்குறள் புத்தகம் ஒன்று கிடைத்தது.
0: கிடைத்திருக்கிறது. நம் வீட்டிற்கும் கொரியர் ஆபீஸுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
4: இரண்டுக்கல் தொலைவில் உள்ளது ஐயா.
0: எந்த ஆபீஸுக்கு?
4: நீங்கள் சொன்ன புத்தகத்தை அனுப்பும் அலுவலகத்திற்கு.
0: அலுவலகத்துக்கு என்று சொல்லியிருக்கிறதற்கு தவிர தூதஞ்சல் நிலையம் அல்லது அலுவலகம் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருங்க. வணக்கம். அன்பு வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
5: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூரில் சிங்காரம் பேசுகிறேன்.
0: சிங்காரம் அவர்களை, நீங்கள் பேய் பிசாசு எல்லாம் பார்த்து இருக்கிறீர்களா?
5: நான் இதுவரை பார்த்ததில்லை
0: என்று சொல்லி இருக்கிறீர்கள். இப்பொழுது வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்?
5: எல்லோரும், தாய், தந்தை, அப்பா, அம்மா, தம்பி எல்லோரும் இருக்கிறோம்.
0: எந்த தரையில் அமர்ந்து இருக்கிறார்கள்?
5: என்ன என்ன சொன்னீங்க?
0: எந்த தரையில் அமர்ந்து இருக்கிறார்கள்?
5: டைல்ஸ் போட்டு,
0: டைல்ஸ் போட்டிருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓடு என்று, ஓடு ஓடு ஓடு என்று சொல்லலாம். ஓடு என்பது டைல்ஸ் என்பதற்கான நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. கோடை பண்பலை 100.5
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
13: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
15: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.

0: தொடர்புக்கு 8985712345.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.
8: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9433-72151.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
4: நனிசுவை மிக்க நற்றமிழை நவிழ காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வந்து விட்டீர்களே, பேசிவிடலாம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வணக்கம், ஒரு நிமிடம்.
6: கமல்காந்த் பேசுறேன்.
5: கமல்காந்த் அவர்களே, என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்களா, வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்களா?
6: பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
5: பத்தாம் வகுப்பு எப்பொழுது தொடங்கியது?
6: கடந்த மாதம் தொடங்கியது ஐயா.
5: கடந்த திங்கள் என்பதை ஆம் என்றும் எடுத்துக்கொண்டோம். அசை சொற்கள் கூடாது, இது தேர்வில் கேட்பார்கள். மறக்காமல் நன்றாக எழுதி விட்டு வாருங்கள். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? இணைந்திருக்கும் நேரத்தில் அந்த எண்ணில் வருவதற்கு அங்கே ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறது போலும். இப்பொழுது வந்திருக்கிறார், உங்கள் பேர் என்ன?
7: எனது பெயர் மோ அசோக் குமார்.
5: மோ அசோக் குமார் அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
7: நான் பாலக்காட்டில் இருந்து.
5: பாலக்காட்டில் இருந்து, பாலக்காட்டில் நமது பண்பு

0: கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா இப்பொழுது?
1: ஆமாம் என்று.
0: பாலக்காட்டில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்?
1: நான் பாலக்காட்டில் புதுச்சேரி என்ற சிற்றூரில் வசிக்கிறேன்.
0: அங்கே வசித்து கொண்டிருக்கும் நண்பன் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்?
1: நான் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் கணக்கு பாடப்பிரிவில் விரிவுரையாளராக இருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக அங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் கடந்த 8 ஆண்டுகளாக.
0: உங்களுக்கு தெரியும் நண்பா, எங்களுக்கும் தெரியும், நம் நேயர் அல்லவா நீங்கள். கோடை பண்புலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். இப்பொழுது வரும் நேயர் யாரோ வருக வணக்கம் என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர்
2: என்ன?
0: செல்வி அம்மா. எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீங்க? அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. பண்பலையில் இப்பொழுது கேட்கலாம்.

0: ஒலி அழகில் கலை அழகை வர்ணனை செய்யும் நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: மாலை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: சேலம் மாவட்டம் கந்தமட்டியிலிருந்து மல்லிகா.
0: மல்லிகா, அம்மா அவர்களுக்கு ரோஜா பூ பிடிக்குமா மல்லிகை பூ பிடிக்குமா? உங்களுக்கு
1: அனைத்து வகையான மலர்களும் பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிக்கும் இந்த கேள்வியை சென்ற முறை கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
1: நினைவில் நன்றாக இருக்கிறது ஐயா.
0: இப்படியே கேட்டால் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்?
1: நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்.
0: நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் யாருடைய அனுமதியை கேட்டு செல்வீர்கள்?
1: அனுமதி கேட்க தேவையில்லை, நான் ஒருத்தி மட்டும் இருக்கிறேன் வீட்டில்.
0: இசைவு உடன்படல் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் தமிழில். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் பாங்குடி என்னும் சுற்றூரில் இருந்து சு கண்ணன் உங்களால் ஒரு உரையாட வந்துள்ளேன்.
0: சு கண்ணன் அவர்களை நம் வீட்டில் யார் அதிக ரகளை செய்பவர்கள்?
2: எனக்கு தெரிந்து யாரும் அந்த அளவு இல்லைங்கய்யா.
0: என்ன செய்ய மாட்டார்கள்?
2: நீங்கள் சொல்லும் வாக்கியங்கள் தான்.
0: சொற்றொடர் வாக்கியம் என்பதற்கு சொற்றொடர் என்று சொல்வது சரியா இருக்கும். ரகளை என்பதற்கு கலவரம் குழப்பம் என்ற சொற்கள் இருக்கின்றன தமிழில், பயன்படுத்துவோம். அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். இப்பொழுது இணைந்திருக்கிறோம் செப்பு ஹேசன் தமிழில். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மணவைக்கா சந்திரசேகர் தங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன்.
0: மணவைக்கா சந்திரசேகர் அவர்களே, நாம் விதிமீறி வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லை. 4:49 துளிகளில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையிலிருந்து சந்திரா ராமராஜ் பேச வந்துள்ளேன்.
0: பேச வந்து இருக்கும் தோழியே, உங்கள் வீட்டில் அதிகமாக ஜோக் சொல்பவர் யார்?
4: அப்படி ஒருவரும் இல்லை,
0: யாருமே இல்லை. ரவையில் வந்து என்ன செய்தால் நன்றாக இருக்கும்? ரவை உருண்டை செய்தால் நன்றாக இருக்குமா, எப்படி இருக்கும்?
4: அது ஒன்றும் தெரியாது.
0: ரவையில் வைத்து சமைப்பீர்களா சமைக்க மாட்டீர்களா?
4: அது செய்ய மாட்டேன்.
0: செய்ய மாட்டேன். வீட்டில் யார் சலவை செய்பவர்?
4: சமையல் நான் செய்வேன்.
0: சலவை செய்பவர் யார்? சலவை
4: செய்பவர் சொல்வது செய்வதில்லை.
0: சலவை செய்ய மாட்டீர்களா? துணி துவைக்க மாட்டீங்களா?
5: சொன்னவரின்
0: பேர் என்ன?
5: சேலம் மாவட்டம் சங்ககிரி சீனிவாசன்.
0: சீனிவாசன் அவர்களை, நீங்கள் சீனி அதிகமாக சாப்பிடுவீர்களா கம்மியா சாப்பிடுவீங்களா?
5: சீனி குறைவாகத்தான் சாப்பிடுவேன்னா.
0: என்ன குறைவாகத்தான் சாப்பிடுவீர்களா? உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா?
5: எனக்கு தேநீர் குறைவாக கணக்காக சாப்பிடுவேன்னா.
0: கணக்காக சாப்பிடுவீர்கள். நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
5: எங்கள் குடும்பத்தில் 4 நபர்கள் உள்ளனர்.
0: ஆள்கள் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்

0: பாக்கெட் வெர்மிசெலி, அரல் சோயா சங்க்ஸ்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
5: அப்படியா?
4: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மொழிகளின் காட்சி சாலையில் அழகாய் ஒலிவலம் வரும் காந்தர்வ மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: அன்புடன் வணக்கம்.
1: சவுந்தரபாண்டியன் அவர்களை ஏன் கசகச என்று அங்கு சத்தம் கேட்கிறது, என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இப்போது கேட்காது என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் கடுப்பு வரும்.
2: எனக்கு எந்த ஓசையும் கடுப்பு வராது.
1: கடுப்பு வராது என்று சொல்லி இருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: பேசிக் கொண்டு பக்கத்தில் யாரோ யார் ஹார்ன் அடித்துக் கொண்டு செல்கிறார்கள், அவர்கள் யார்?
2: இருசக்கர வண்டி சென்று கொண்டிருக்கிறது.
1: எந்த ரோட்டில் சென்று கொண்டு இருக்கிறது?
2: திருமிட்டி சாலையில் சென்று கொண்டிருக்கிறது.
1: இப்பொழுது அங்கே வந்து என்ன கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது?
2: மிதமான தட்பவெப்ப நிலை நிலவுகிறது.
1: தட்பம் என்றால் என்ன, வெப்பம் என்றால் என்ன?
2: காலநிலை என்று கூட சொல்லலாம்.
1: சொல்லி இருக்கிறீர்கள். கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது?
2: பையில் ஒன்றும் அவ்வாறு ரூபாய் இல்லை.
1: ரூபாய் இல்லை, ஆனாலும் அங்கங்கே கால இடைவெளிகள் வந்ததாக நடுவர் குளம் சொல்லி இருக்கிறார்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: மதுரையிலிருந்து பவித்ரா.
1: பவித்ரா அவர்களே, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சாயா குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேநீர் அருந்து கொண்டு இருக்கிறார். மாலை வேளையில் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: புதுக்கோட்டை மாவட்டம் பெரியவாடி திருச்சாமி உரையாட வந்துட்டேன்.
1: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை சொல்லுங்கள்.
4: துரைசாமி என்று கூறேன்.
1: துரைசாமி அவர்களுக்கு தண்ணீர் பிடிக்குமா வெந்நீர் பிடிக்குமா?
4: தண்ணீர் மிகவும் பிடிக்கும்.
1: மிகவும் பிடிக்கும் என்று நம் ஊரில் எத்தனை பஜார்கள் இருக்கின்றன?
4: புரியவில்லை.
1: நம் ஊரில் சார் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோமா? ஏன் எங்களுக்கு நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக புரியவில்லை ஐயா. அடுத்த வாரம் நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக பண்பலை காத்திருக்கிறது. 4:54 இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: நான் கரூர் மாவட்டம் ஆந்தோணிமலை வெங்கக்கல்பட்டியிலிருந்து சரவணன் உரையாடுகிறேன் ஐயா.
1: சரவணன் அவர்களே, ஆப்பிள் பழம் என்ன கலரில் இருக்கும்? சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் என்று சொல்ல வந்து இருக்கிறேன். அதற்குள்ள கால இடைவெளி 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது என்று சொல்லி இருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்தவர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம் மேடம். பேசு மேடம். வணக்கம். சொன்னவரின் பேர்
6: என்ன?
1: அருள் இனியன். எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்? நண்பா. நண்பா ஏன் நண்பா? பக்கத்தில் இருக்க அப்பா நண்பா? ஏன் நண்பா இப்படி பண்ணீங்க? இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்து இருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
7: வணக்கம் நண்பரே.
1: சொன்ன நண்பனின் பேர் என்ன?
7: கோவை மாவட்டம் சிந்தவாயம் சேர்ந்து செல்வராஜ் தங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: செல்வராஜுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்?
7: மன திருப்தியாக இருக்க வேண்டும்.
1: திருப்தியாக இருப்பதற்கு என்று எப்படி சொல்லலாம்?
0: நிறைவு.
1: நிறைவுடன் வாழுங்கள். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
8: இனியான மாலை. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
8: தேனி மாவட்டம் உம்மையகுண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜ்.
1: தங்கராஜ் அவர்களே, நம் ஊரின் பின்கோடு நம்பர் என்ன?
8: அது சரியாக எனக்கு விளங்கவில்லை.
1: விளங்கவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். நம் வீட்டில் இன்று என்ன விசேஷம்?
8: சிறப்பு ஏதும் இல்லை ஐயா.
1: நீங்கள் யாருடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள்?
8: அதிகமாக என் தாயிடம் தான் வாங்க நினைக்கிறேன்.
1: அதிகம் என்பதை தவிர்த்து மிகுதி என்ற சொல்லை மிகுதியாக பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
9: காரைக்குடியிலிருந்து தனராஜ் பேசுகிறேன் ஐயா.
1: தனராஜ் அவர்களை, சப்பாத்திக்கு என்ன குருமா சாப்பிட்டால் நன்றாக இருக்கும்? குருமா என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது,
0: கூட்டாளம்.
1: சொல்வோம் வெல்வோம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை கேளுங்கள், சொல்லுங்கள். நீங்கள் பேசுவதே எங்களுக்கு புரியவில்லை. அன்பு நேரே, உங்கள் பெயர் என்ன?
10: நாமக்கல்.
1: அருள் கூர்ந்து அடுத்த வாரம் வாருங்கள், உங்களுக்காக பண்பலை காத்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் நம் பண்பலை உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, சரிமா சரிமா.

0: வந்திருக்கீர்கள். நீங்க இப்ப பேசுமா, உங்க பெயர் என்னம்மா? வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்ன?
1: சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில்.
0: முகமது இஸ்மாயில் அவர்களை சென்ற முறை எத்தனாம் தேதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள்?
1: ஒரு திங்களுக்கு நேராகிட்டேன்.
0: அது நிச்சயமாக ஆகி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நம் ஊரில் பொருள்களை எல்லாம் எதில் நிற்பார்கள்?
1: துலாக்கோலி நிற்பார்கள் ஐயா.
0: துலாக்கோல் அங்கு இப்பொழுது துலாக்கோல் எல்லாம் அங்கே இருக்கிறதா?
1: இருக்கிறதையா
0: என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இன் இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்திருக்கிறது.

0: தித்திக்கும் தெல்லு தமிழின் செப்புக செந்தமிழின் இதே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நேரடியாக வாகை சூரிய நேயரின் பெயரை மீண்டும் சொல்லிவிடலாமா?
1: சொல்லிவிடலாம். நாமக்கல் சிவகாமி.
0: சிவகாமியை தொடர்ந்து இன்னொரு நேயரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கிறது. மிகுதியான நேரம் பேசிய நேயரின் பெயருக்கு பரிசினை தந்து விடலாமா?
1: தந்து விடலாம். தென்காசி சவுந்தர பாண்டியன்.
0: தென்காசி சவுந்தர பாண்டியன்,
2: வாழ்த்துக்கள். தென்காசி சவுந்தர பாண்டியன் மற்றும் நாமக்கல் சிவகாமி, நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: அதற்கு முன்னால் சொல்லிவிடலாம், இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேர்களின் பெயர்களை மீண்டும் கூறிவிடலாமே.
1: நாமக்கல் சிவகாமி, தென்காசி சவுந்தர பாண்டியன்.
0: நீங்கள் இருவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்து இருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்ற தோழமை உறவுகளுக்கும் கேட்டு சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியே கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
1: இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார், கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி சித்திர செவ்வானம் முன்வாய் செவிசேரும் செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை

மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

சூரியன் மெதுவாய் சாய வானம் தன் வண்ணப்பெட்டியை திறக்க, ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு உணர்வுகளை தர, மென்மையான காற்று மர இலைகளை தழுவிச் செல்ல, நாள் முழுதும் ஓடிய மனம் சிறிது நேரம் நின்று சுவாசிக்க, தேநீர் மனம் கலந்த மாலையில் நினைவுகள் மெதுவாய் நடைபோட, இரவுக்குள் கரைய காத்திருக்கும் மாலை அந்த மாலையின் இனிமையோடு இதமான கானங்களை வழங்க, கோடி பண்பலை 100.5 இது சித்திர சிவனம் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
9: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
10: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
9: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
10: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
11: கவுன்சிலிங் கோட் 4959.
9: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
12: நேரமாலை 5:11. இது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். அவளின் சிரிப்பு போதுமாம் அவன் வாழ்நாள் முழுவதும் ஒளிர. சொல்லாத வார்த்தைகளையும் அவள் கண்களை பேசிவிடுமாம். காற்றாய் வந்து மனதில் தங்கிய காதல் பெயரில்லாத போதும் உணர்வாய் நிறைந்து விடுகின்றதாம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல், கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கா, கடைக்கா, அலுவலகத்திற்கா எந்த கண்காணிப்பு கேமரா சிறந்தது? இரவிலும் தெளிவாக பதிவு செய்யுமா? மொபைலில் பார்க்க முடியுமா? இன்டோர் அவுட்டோர் கேமரா என்றால் என்ன? இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ஆம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க, 4G கேமரா, சிம் கேமரா, அதை சிம்மு மட்டும் அந்த கேமராவில் போட்டுட்டு மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த மெமரி கார்டுலையும் இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த கிளவுடிலையும் ஸ்டோர் ஆகும், அதுக்குண்டான வசதியும் அந்த கேமராவில் இருக்கு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல், கொடை தேன்றல்.
2: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
4: PM Jai, अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
2: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திர சிவனம். அவள் பேசாத மௌனம் கூட அவனுக்கு ஒரு மொழியாம். அந்த மொழியில்தான் அவர்கள் காதல் கவிதை எழுதப்படுகின்றதாம். அவள் அருகில் நேரம் நின்று போவதைப் போல அவள் நினைவில் அவன் உலகம் சுழல்கின்றதாம்.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கண் பார்த்த முதல் நொடி முதலே காலம் நின்றதில்லையாம். ஆனால் அதற்கு பின் உலகமே அவனோடுதான் இயங்குகின்றதாம். கடிகாரத்தின் முட்களைப் போல் ஒவ்வொன்றோடு ஒன்றும் இணைந்து.

நேரமாலை 5:31. இசையால் உங்கள் இதயங்களை வருட கோடி பண்பலை 100.5 இது சித்திரச்சு வண்ணம். அவள் பார்வை போதுமாம், அவன் நாளெல்லாம் நிறைய. அவளின் ஒரு வார்த்தை போதுமாம், மனம் அமைதியாக. நிலவாய் அவள் தூரத்தில் இருந்தாலும் ஒளியாய் அவனை தொட்டுக்கொண்டே இருக்கின்றாளாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல தரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 21, வசந்த தீவில். சிவனடியார் பொன்னனிடம், நாம் அருள்மொழி ராணியை தேடி விடுதலை செய்ய வேண்டும் என்றார். இனி ஒரு வார காலமாக விக்ரமன் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கும் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான். நாலாபுரமும் பயங்கரமாக தீ கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருக்கிறது. பார்த்திப மகாராஜா விக்ரமனுடைய கையை பிடித்து கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜென்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார். அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்கிறாள். இறங்குவேனப்பா என்று விக்ரமன் துணிந்து விடை சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்ரமன் நெருப்பில் இறங்கி செல்கின்றான். உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சுடுகிறது, வேகிறது, எரிகிறது. ஆனால் உணர்வு மட்டும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது? ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்ரமன் துடிதுடிக்கின்றான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையொத்த குளிர்ந்த முகமொன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தீயிலிருந்து வெளியே வருகின்றான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த அந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகின்றான். ஆனால் அத்தெய்வ பெண்ணை காணவில்லை. விக்ரமன் புலிக்கொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலில் 100 சோழ நாட்டு வீரர்கள் அங்குமிங்கும் உலவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்ரமனை ஆசீர்வதித்து, வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மணக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது. விக்ரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது. கை கால்கள் மரத்துவிட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தை போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூரண சந்திரனையொத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலை துளிகள் தெரித்ததனாலோ கண்ணீர் பெருகியதனாலோ என்று தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.

0: என்று விக்ரமன் ஆசைப்படுகிறான். பேச முயற்சி செய்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்து கொள்கிறது. அடுத்து அவன் என்ன கனவு கண்டான்? சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வண்ணம். நேரமாலை 5:43. கண்கள் மூடும் ஒவ்வொரு நொடிக்கும் அவளது முகமே கனவாக வந்து செல்கின்றதாம். இதயம் துடிக்கும் வரை அவளது நினைவுகளை சுமந்து வாழ்கின்றானாம் காதலோடு.

0: இதனம் கோடி பண்பலை 100.5 திருச்செவ்வனம். அவள் அருகில் இல்லாத நாளிலும் அவனது நினைவுகள் அவளை தழுவுகின்றதாம். காற்றாய் வந்த அவள் காதல் உயிராய் அவனுள் இன்றும் நிலைத்திருக்கின்றன. கண்களாலே கவிதை எழுதுகின்றனர்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல், கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கா, கடைக்கா, அலுவலகத்திற்கா எந்த கண்காணிப்பு கேமரா சிறந்தது? இரவிலும் தெளிவாக பதிவு செய்யுமா? மொபைலில் பார்க்க முடியுமா? இன்டோர் அவுட்டோர் கேமரா என்றால் என்ன? இது போன்ற பல சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
2: வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க, 4G கேமரா, சிம் கேமரா, அதாவது சிம்மு மட்டும் அந்த கேமராவில் போட்டுட்டு மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த மெமரி கார்டுலையும் இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த கிளவுடிலையும் ஸ்டோர் ஆகும். அது உண்டான வசதியும் அந்த கேமராவில் இருக்கு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல், கொடை தேன்றல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உணர்வுகளின் நினைவுகளை உள்ளத்தில் நிறைத்து இடைக்கால கானங்கள் உங்கள் உள்ளங்களை நிறைத்து சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானத்தில். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயம் மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம். காமாட்சி, மீனாட்சி, இசைக்கி, முத்துமாரி என அம்மன் தெய்வத்தின் பல்வேறு வடிவங்கள் தமிழகத்தில் ஏராளம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் உள்ள பகவதி அம்மனின் சிறப்பே புற்றுதான். இக்கோயிலில் 15 அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் பகவதி அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதி அம்மன் சிலையும், அதற்கு முன்பாக வெண்கலத்தில் நின்ற நிலையிலும் பகவதி அம்மன் அருள்மழை பொழிகிறாள். இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம். கால்நடைகளை மேய்க்கும் மந்தைக்காடாக இருந்ததாம் இந்த பகுதி. மந்தைக்காடு என்பது காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு என்று ஆனதாக கூறப்படுகிறது. பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீசக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து கொண்டு தேவியின் நாமங்களை கூறியபடியே பல ஆண்டுகளாக தியானத்தில் ஈடுபட்டு வந்தார். அவ்வாறு இருந்த காரணத்தால் அவரது உடல் முழுவதும் மண்புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்து ஸ்ரீசக்கரம் புற்றாக காட்சியளித்தது. பைரவ சித்தரது தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுத்தாள். அன்னையின் திருக்காட்சியை காணப்பெற்ற சித்தர் பூரிப்படைந்தார். பின்னர், "தாயே, நான் பூஜித்த ஸ்ரீசக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும்" என்று வரம் கேட்டார். அன்னையும் அவ்வாறே வரமளித்து அந்த ஸ்ரீசக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டார். ஸ்ரீசக்கரத்தின் மேல் மணல் புற்று வளர்ந்தது. ஒரு நாள் மணல் மேடாகி போன அந்த புற்றிலிருந்து ரத்தம் வடிந்தது. இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் இது பற்றி பிரசன்னம் பார்த்தபோது அங்கு பத்ரகாளி தாய் பகவதியாக வீற்றிருப்பது தெரிந்தது. இதையடுத்து அங்கு பகவதி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று கன்னியாகுமரி

0: மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் கொடிமரத்துடன் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. புற்று ரூபத்திலேயே பகவதியம்மன் அருள் புரிந்து வருகிறார். புற்றின் தலைப்பகுதியில் அம்மன் உருவம் உள்ளது. கோவிலின் தல விருட்சம் வேப்பு ஆகும். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வதைப் போல மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலுக்கும் இருமுடி கட்டி மாசி மாதத்தில் செல்கின்றனர். குறிப்பாக இங்கு பெண்கள்தான் விரதமிருந்து இருமுடி கட்டி செல்கின்றனர். இதனால் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. மாசி திருவிழாவே இந்த கோவிலில் நடைபெறும் பெரிய திருவிழாவாகும். மாசி திருவிழாவின் 10ஆம் நாள் விழாவின் போது நள்ளிரவு 12 மணிக்கு 9 மண்பானை, 4 சட்டி, 1 பனைஓலை பெட்டி ஆகியவற்றில் 11 வகை பதார்த்தங்களையும் 2 குடம் தேனையும் கொண்டு படையலிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு பூஜை நடைபெறும். இந்த பூஜையில் நடைபெறும் ஊர்வலத்தின் போது அந்த பகுதியே நிசப்தமாக இருக்கும். பறையொளி மட்டுமே கேட்கும். நாகர்கோவிலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில். சகல வளங்களோடு நல்வாழ்வையும் வழங்குமாறு மண்டைக்காடு பகவதியம்மனை மனமுருகி வேண்டிக் கொள்வோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பரம்பரை குணம், பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சிலதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கற்றதான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்து எனக்கு பணம் கொடுப்பார், உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்குங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், யா எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம். அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை. நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது. விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் அந்த ஜமீன்தாரை பார்த்த உடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College,

0: தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், டிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
6: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
6: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
7: அப்படியா?
6: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
7: அப்போ இப்பவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

ஆதவனின் கரங்கள் அடைப்பட்டு கருக்கள் நேரமாய் மதிமயக்கும் இந்த இனிய நேரத்தில் நம் கோடை பண்பலை 100.5 இல் நாம் தொடுக்கலாம் கதம்ப மலர்களை. நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: மகாராஜாதிராஜ ராஜகம்பீரர்

மணிமேகலை வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் நின்றாள். வந்தியத்தேவனும் புன்னகை புரிந்த வண்ணம் நின்றான். இந்த பெண்ணிடம் என்ன சொல்லிவிட்டு எப்படி தப்பிச் செல்வது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சமயம் எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு குரல், அம்மா என்னை அழைத்தீர்களா என்று கேட்டது. இல்லையடி, உன் வேலையை பார் என்றாள் மணிமேகலை. உடனே அவளுடைய திகைப்பு நீங்கியது. சற்று முன் வந்தியத்தேவன் புகுந்து வந்த துவாரத்தின் அருகில் சென்று உட்பக்கத்தில் தாளையிட்டாள். பின்னர் வந்தியத்தேவனுக்கு சமிக்ஞை செய்து காட்டி அந்த அறையிலேயே சற்று தூரமாக அழைத்துச் சென்றாள். சட்டென்று திரும்பிச் சென்று, ஐயா உண்மையைச் சொல்லும், சந்திரமதி உம்மை அழைத்ததாக கூறினீரே, அது நிஜமா என்று கேட்டாள். ஆமம்மணி. எப்போது, எங்கே பார்த்து உம்மை அழைத்தாள்? சற்று முன்னால்தான். அடுத்த அறையில் நான் குரங்கின் பின்னால் மறைந்து நின்றபோது நீங்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்கள். நீங்கள் திரும்பிய பிறகு அவள் என்னை பார்த்து, குரங்கே நீ என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறாயா? வேண்டாத சமயத்தில் வருகிறவர்களை பயமுறுத்தி அனுப்ப சௌகரியமாயிருக்கும் என்றாள். அது தங்கள் காதில் விழவில்லை போலிருக்கிறது. மணிமேகலை இளநகை புரிந்த வண்ணமாக, காதில் விழுந்திருந்தால் அவளை சும்மா விட்டிருப்பேனா என்றாள். இளவரசி, தங்கள் தோழி பேரில் கோபிப்பதில் என்ன பயன்? என் முகமும் வாலில்லா குரங்கின் முகமும் ஒன்று போல இருந்ததால் அதற்கு சந்திரமதி என்ன செய்வாள்? உமது முகத்துக்கும் வாலில்லா குரங்கின் முகத்துக்கும் வெகு தூரம். குரங்கின் முகத்துக்கும் அதற்கு மேலே தொங்கிய ஆந்தையின் முகத்துக்கும் உள்ள தூரம் போல இருக்கிறது. உமது முகம் குரங்கு முகமும் இல்லை, ஆந்தை முகமும் இல்லை. ஆனால் குரங்கின் சேஷ்டையெல்லாம் உம்மிடம் இருக்கிறது. சில சமயம் ஆந்தையைப் போல விழிக்கிறீர். சற்று முன்னால் இதோ இந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து விழித்தது நீர்தானே? ஆம் இளவரசி, நானேதான். எதற்காக உடனே பின்வாங்கி கதவை சாத்திக் கொண்டீர்? இந்த கண்ணாடியில் என் முகத்துக்கு அருகில் ஒரு தேவகன்னிகை என் முகம் போல தெரிந்தது. அந்த தேவகன்னிகை என் முகத்தை பார்த்து பயந்து கொள்ளப் போகிறாளே என்று நான் பிடித்திருந்த யானை தந்தத்திலிருந்து கையை எடுத்தேன். கதவு தானாக சாத்தி கொண்டது. அந்த தேவகன்னிகை யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த க்ஷணம் எனக்கு தெரியவில்லை, பிறகு நினைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டீர்? நான்

பார்த்தது தேவகன்னிகை அல்ல. தேவகன்னிகைகள் ஓடிவந்து அடிபணிவதற்குரிய மணிமேகலாதேவி, கடம்பூர் சம்புவரையரின் செல்வ குமாரி என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பன் கந்தமாறனுடைய அருமை தங்கை என்பதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலையின் புருவங்கள் நெறித்தன. ஏளனமும் கோபமும் கலந்த புன்சிரிப்புடன், அப்படியா, என் தமையன் கந்தமாறன் தங்களுக்கு ஆருயிர் நண்பனா என்றாள். அதில் என்ன சந்தேகம் இளவரசி? 4 மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கு ஒரு நாள் வந்திருந்தது நினைவில்லையா? அந்த புறத்துக்கு கூட வந்து தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தினேனே, அது ஞாபகம் இல்லையா? நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அதற்குள் மறந்து விடுமா? அந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் என்னும் வானர்குலத்து இளவரசர் தாங்கள்தானா? ஆம் இளவரசி. தங்குவதற்கு அரண்மனையும் ஆளுவதற்கு ராஜ்யமும் இல்லை, அரையன் என்ற குலப்பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழை நான் தான். ஒரு காலத்தில் தங்கள் தமையன் என்னிடம் தங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியதுண்டு. ஒரு காலத்தில் நானும் கந்தமாறனும் வடபெண்ணை நதிக்கரையில் காவல் செய்து கொண்டிருந்த போது தங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவான். நானும் ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். பிறகு அந்த எண்ணத்தை மறந்துவிட்டேன். மணிமேகலையின் உள்ளத்தில் ஓர் அதிசயமான எண்ணம் தோன்றியது. இவன் தன்னை குத்திக் கொல்ல முயன்றதாக கந்தமாறன் கூறினான். அது எதற்காக இருக்கும்? ஒருவேளை தன்னை பற்றியதாக இருக்குமோ? தன்னை இவனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னதற்காக கந்தமாறனுடன் சண்டையிட்டிருப்பானோ? இந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் இன்பப் புயலை உண்டாக்கியது. அதை அவள் கோபப் புயலாக மாற்றிக்கொண்டாள். ஐயா, பழைய கதையெல்லாம் இப்போது வேண்டாம். இந்த அரண்மனையில் நீர் கள்ளத்தனமாக புகுந்ததன் காரணத்தை சொல்லும். இல்லாவிடில் உடனே என் தோழியை அழைத்து தந்தைக்கு சொல்லி அனுப்ப வேணும் என்றாள். இளவரசி, நான் இங்கு வந்த காரணத்தை முன்பே சொன்னேனே. சில கொலைகாரர்கள் என்னை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்தபோது பூமியில் ஒரு துவாரம் தெரிந்தது. அது ஏதோ ரகசிய பாதை என்று அறிந்து கொண்டேன். அதன் வழியாக ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தபோது அந்த வழி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. ஐயா, சுத்த வீரர் என்றால் உமக்கே தகும். நானும் எத்தனையோ அசகாய சூரர்களை பற்றி கேட்டிருக்கிறேன். ஆனால் உம்மைப் போல ஓட்டத்தில் சூரனை பற்றி கேட்டதில்லை. உத்தரகுமாரன் உம்மிடம் பிச்சை வாங்க வேண்டியதுதான். வந்தியத்தேவன் மனதில் சுரீர் என்றது. தான் அசட்டுப் பெண் என்று நினைத்த மணிமேகலை இப்படி தன்னை குத்தி காட்டும்படி ஆகிவிட்டதல்லவா? தேவி, அவர்கள் 7-8 பேர், நான் ஒருவன். அவர்கள் ஆயுதபாணிகள், என்னிடமே ஆயுதமே இல்லையே. என்னுடைய அருமை வேல் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டது. ரொம்ப நல்லது. அந்த படுபாதக வேல் சிநேகிதனை பின்னால் இருந்து குத்தி கொல்லும் வேல். ஆற்றோடு போனதே நல்லது. வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மணிமேகலை, உண்மையை கூறிவிடும். கொலைகாரர்களிடம் தப்புவதற்காக ஓடி வந்தீரா, கொலை செய்வதற்காக இங்கு வந்தீரா என்று கேட்டாள். வந்தியத்தேவன் தீயில் காலை வைத்தவனைப் போல துடித்து, சிவசிவா, நாராயணா, நான் யாரை கொலை செய்வதற்காக இங்கே வரவேணும்? என் ஆருயிர் சிநேகிதரின் அருமை தங்கையா? எதற்காக என்றான். நான் என்ன கண்டேன்? அருமை சிநேகிதன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறீரே. அப்பேற்பட்ட அருமை சிநேகிதனின் பின்னாலிருந்து முதுகிலே குத்திக் கொள்வதற்கு நீர் முயலவில்லையா? அது எதற்காகவோ அதே காரணத்துக்காக இங்கே யாரையேனும் கொலை செய்வதற்கு நீ வந்திருக்கலாம். கடவுளே, இது என்ன வீண் பழி? நானா கந்தமாறனின் முதுகில் குத்தினேன்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னால் என் கையை வெட்டி கொண்டிருப்பேனே. இளவரசி, இத்தகைய படுபாதகமான பொய்யை தங்களிடம் யார் கூறினார்கள்? என் அண்ணனே கூறினான். வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன். கந்தமாறனா இப்படி கூறினான்? அப்படியானால் நான் உண்மையிலேயே துர்பாகியசாலிதான். யாரோ அவனை முதுகிலே குத்தி தஞ்சாவூர் மதில் சுவருக்கு அருகில் போட்டிருந்தார்கள். மூர்ச்சையாகி கிடந்த அவனை நான் தூக்கி கொண்டு போய் சேந்தன் அமுதன் குடிசையில் சேர்த்து காப்பாற்றினேன். அதற்கு எனக்கு கிடைத்த வெகுமதியாயது. இளவரசி, எதற்காக அவனை நான் கொல்ல முயன்றேனாம்? ஏதாவது காரணம் சொன்னானா? சொன்னான் சொன்னான். நீரன் அழகை பழித்து அவலட்சணம் பிடித்தவள் என்று இகழ்ந்தீராம். தஞ்சாவூர் பெண்கள் என்னை விட அழகிகள் என்று சொன்னீராம். அதனால் கந்தமாறன் கோபம் கொண்டு உம்மை நன்றாக புடைத்தானாம். நேருக்கு நேர் சண்டையிட கையினால் ஆகாமல் பின்னால் இருந்து குத்தி விட்டீராம். இதெல்லாம் உண்மையா இல்லையா? பொய், பொய், பயங்கரமான பொய். தங்களை அவலட்சணம் என்று சொல்வதற்கு முன்னால் என் நாக்கையே துண்டித்துக் கொண்டிருப்பேனே. கந்தமாறன் அல்லவா அவனுடைய சகோதரியை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். எதற்காக? ராஜ்யம் ஆளும் பேரரசர்கள் தங்களை மணந்து கொள்ள காத்திருப்பதால் தங்களை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். நீரும் அடியோடு என்னை மறந்து விட்டீராக்கும். என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. ஆனால் அது முதல் தங்களை என் அருமை சகோதரியாக கருதத் தொடங்கினேன். இளவரசி, உடனே கந்தமாறனிடம் என்னை அழைத்து போங்கள், அல்லது அவனை இங்கே அழையுங்கள். ஏன் இத்தகைய பெரும் பொய்யை அவன் சொன்னான் என்றாவது தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லது உண்மையிலேயே
அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தப்பெண்ணத்தை

0: போக்குகிறேன். தஞ்சாவூரில் ஆரம்பித்த காரியத்தை இங்கே பூர்த்தி செய்து விடலாம் என்று வந்தீராக்கும். அப்படியென்றால் அங்கே அவனை கொல்ல முயன்றீர், அந்த முயற்சி பலிக்கவில்லை.
1: கடவுளே, கந்தமாறனை கொல்லுவதற்கு அவனுடைய அரண்மனையை தேடியா வருவேன்?
0: ரகசிய வழியாக வந்தது வேறு எதற்காக?
1: அதோ உற்று கேளுங்கள். என்னை கொல்ல வந்தவர்கள் அடுத்த அறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நடமாடும் சத்தமும் பேசும் குரல்களும் கேட்கவில்லையா?
0: அவர்கள் எதற்காக உம்மை கொல்ல வர வேணும்?
1: அவர்களை பார்த்தால் மந்திரவாதிகள் போலிருக்கிறது. ஒருவேளை நரபலி கொடுக்கும் கூட்டமாயிருக்கலாம்.
0: சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரனாகிய உம்மை அதற்காக பிடித்தார்கள் போலிருக்கிறது
1: என்று கூறி மணிமேகலை சிரித்தாள்.
0: அதுதான் எனக்கும் அதிசயமாயிருக்கிறது. இந்த ஆந்தை விழிவிழிக்கும் குரங்கு மூஞ்சிக்காரனை அவர்கள் எதற்காக பிடிக்க வந்தார்கள் என்று தெரியவில்லை.
1: உங்கள் பேச்சை கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் உதிக்கிறது.
0: ஒருவேளை என் நண்பன் கந்தமாறனே இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பானோ என்று.
1: அவனிடம் உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஒன்று, அவனுடைய தப்பபிப்பிராயத்தை போக்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் என்னை அவன் கையினாலேயே கொன்றுவிடட்டும்.
0: கொலைகாரர்களை எதற்காக ஏவ வேண்டும்?
1: அம்மணி, உடனே கந்தமாறனை அழைத்து விடுங்கள்.
0: ஐயா, அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கந்தமாறன் ஊரில் இல்லை.
1: எங்கே போயிருக்கிறான்?
0: காஞ்சிக்கு கரிகாலரை அழைத்து வரப் போயிருக்கிறான். நாளை இரவு எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள். அதுவரையில் நீர்
1: அதுவரையில் என்னை இங்கேயே இருக்கச் சொல்லுகிறீர்களா? அது நியாயமல்ல.
0: இங்கே இருக்கச் சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இங்கே பழுவூர் இளையராணி வந்து விடுவாள். பிறகு ஈ காக்கா இங்கே வர முடியாது.
1: பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும்.
0: அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டந்துண்டமாய் வெட்டி போட்டு விடுவார்.
1: ஹா, அக்கிழவருக்குத்தான் பொண்டாட்டியின் பேரில் எவ்வளவு ஆசை
0: என்று சொல்லி மணிமேகலை சிரித்தாள்.
1: வந்தியத்தேவன் முந்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டார்.
2: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குலக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நந்தினியின் மேற்பார்வையில தேறிக்கிட்டு வந்த கந்தமாறனை பார்க்க குந்தவை போயிருந்த கட்டம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அச்சமயம் வீதியில ஒற்றன்னு குற்றம் சாட்டப்பட்ட பினாக்க பாணிய சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் இழுத்துக்கிட்டு போனதை மூணு பேரும் பார்த்தாங்க. என் சிநேகிதன் பெரிய இந்திரஜித்தன் ஆயிற்றே, என்னையே ஏமாற்றியவன், இந்த ஆட்களிடமா சிக்கிக் கொள்வான்னு கந்தமாறன் கொஞ்சம் பெருமையாகவே பேசிட்டான் அல்லவா? இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறீரே? இப்படி கேட்டு அவனை உசுப்பி விட்டா நந்தினி. தன்னை அசடுன்னு நினைச்சிடக்கூடாதே, துரோகியா போயிட்டான். ஆனாலும் என் மனத்தில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை. இப்படி சொல்லி தன் பெருந்தன்மையை பறைசாற்றிக்கிட்டான். கத்திக்குத்து சம்பவத்தை அன்னைக்கு குந்தவியிடம் எப்படி வர்ணிச்சான் என்பதை நினைவுபடுத்திப்போம். வந்தியத்தேவன் செஞ்ச அசட்டுத்தனத்துக்காக சின்ன பழுவேட்டரையிடம் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வடவாற்றங்கடையோடு போனதாகவும், அவன் திருத்திட்டனமா மதில் சுவர் வழியா இறங்கி வந்ததாகவும், அதை பற்றி கேட்டதால ரெண்டு பேருக்கும் துவந்தம் யுத்தம் நடந்ததாகவும், மன்னிப்பு கேட்குற மாதிரி நடித்து திடீர்னு தன் முதுகில் குத்திட்டதாகவும் கதை அளந்தான் அல்லவா? இதே விஷயத்த தன் தங்கைக்கு ஏற்ற மாதிரி ஜோடனை பண்ணி சொன்னதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு மட்டுமா, நமக்கும் தூக்கி வாரி போடுது. சில குறிப்புகள். முதன் முதல்ல வந்தியத்தேவனை பார்த்த பூங்குழலி அவன் முகம் ஆந்த மாதிரி சப்பட்டியாக இருப்பதாக நினச்சிக்கிட்டா. அப்புறம் அவன் தம் மீது சந்தேகப்பட்ட போது, உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததே இல்லைன்னு கடுகடுப்பாக சொன்னதையும் பார்த்தோம். வந்தியத்தேவனின் தட்டையான முகத்தில் கண்கள் ஆந்தையின் கண்களைப் போல

இருந்திருக்கலாம். ஆனா ஆந்தையின் விழித்திரை சொற்பமான ஒளியிலும் துல்லியமாக பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற பறவைகளுக்கு கண்கள் பக்கவாட்டில் இருக்கும், ஆந்தைக்கோ முகத்தின் முன்புறத்தில் இருக்கும். இதனால் கண்களை உருட்டாமல் முழு தலையையும் திருப்பி பார்வையை செலுத்தும். மணிமேகலையை பொறுத்தவரை அவனிடம் குரங்கின் சேஷ்டை நிறைய இருக்குது. அப்பப்போ அந்த மாதிரி விழிக்கிறான். இது அவளுடைய பார்வை. உத்தரகுமாரன் மகாபாரதத்தில் வரும் ஒரு வேடிக்கையான கதாபாத்திரம். இவனை வச்சு ஒரு சொலவடை இருக்குது. உத்தரகுமாரன் பௌருஷம். அஜ்ஞாத வாசத்தின் போது

0: வீரம் பேசி வந்ததால இவனுடைய வீரத்தை உத்தரகுமாரன் பௌருஷம்னு கேலியா பேசுறது நிலைச்சிட்டது. புடைத்தான், அடித்து நொறுக்கினான். வேர்ச்சொல் புடை, இதன் பொருள் தட்டுதல். பொதுவா நைய புடைத்தான்னு சொல்வது உண்டு, நைய உடல் வலிக்க. சரி, கந்தமாறன் என்கிற கெட்டிக்காரனின் புழுகு இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

கோடை பண்பலை 100.5 கதம்பமாக பாடல்களை தொடுத்து நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பாக்யா.

கோடை பண்பலை 100.5 இனி நேயர்களின் விமர்சன கடிதங்கள் காற்றலைகளில் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில்

0: சேர்க்கும் இரவில்
1: இதயம் மகிழும் பாடல்களோடு
0: வண்ணம் சிந்தும் இசையால்
1: தேகம் சிலிர்க்க
0: நேயர்களின் என்ன கருத்துக்களை
1: வானவீதியெங்கும் வாசம் வீச வருகிறது.
0: நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: சுமலதா,
1: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
0: வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களோடு விருப்ப பாடலையும் கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒழிக்க காத்திருக்கிறது கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு. வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443372151.
7: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
8: தங்கள் அன்புடன்
7: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
8: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
7: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
8: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக

0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: மேலும்
1: 94-86-28-24-24
0: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.

0: வளமையான அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸிலும், சேலம் சுற்று வட்டார நேயர்கள் 103.7 மகாஹெர்ட்ஸிலும், தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 மகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் July 15 புதன்கிழமை முதல் 21 செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
2: முதல் பதிவு July 15 புதன்கிழமை அன்று காலை 8 வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிமையான பாடல்களை தாங்கி வந்தது. உற்சாகமாய் பேசிய நேயர்களை சிறப்புடன் சந்தித்து அவர்களுடன் ஆனந்தமாய் உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 நன்றிகளை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, பழனி வட்டம் பித்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி ரமேஷ் மற்றும் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் July 15 புதன்கிழமை அன்று முற்பகல் 11 அரங்கேறிய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலகலப்பாய் உரையாடிய நேயர்களும் நிகழ்ச்சியினை சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் செல்வபாலா மற்றும் ஈரோடு கைலாசம் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் மற்றும் வாழவாடி ஜானகி பெரியசாமி.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, கார்த்திகா, மோகன்குமார், யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 16 வியாழக்கிழமை என்று காலை 9 விருந்த வானவில் நிகழ்ச்சியானது வியந்த மனிதர் என்னும் தலைப்பினில் மலர்ந்தது. பங்கேற்ற நேயர்கள் அனைவரும் தாங்கள் பார்த்த வியந்த மனிதர்களை பண்பலை என்ற பல்கலைக்கழகத்தில் கருத்துக்களாய் கூறி சென்றனர். நிகழ்ச்சியை சிறப்பித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகளையும் பாராட்டுகளையும் கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லட்சுமி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன் மற்றும் ஈரோடு மாவட்டம் மந்தியூர் சண்முகம்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 16 வியாழக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது நிலவு நிலா வான்மதி போன்ற நிலவை குறிக்கும் சொல்லில் ஆரம்பமாகும் திரைப்பட பாடல்களை அள்ளி வழங்கி சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் எங்கள் இதயங்களை கொள்ளையடித்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ணப்பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், பரமக்குடி அலங்கார ராஜ் மற்றும் மதுரை மணிநகர்

0: விக்ரம் சண்முக சுந்தரம். நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
1: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னாசில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
3: மேலும்
2: 94-86-28-24-24
3: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 17 வெள்ளிக்கிழமையன்று காலை 9 விருந்த வானவில் நிகழ்ச்சியானது எது பணிவு என்ற வினாவினை தேடி வந்தது. நேயர்கள் அவரவர் கருத்துக்களை பண்பலையின் பக்கம் விளக்கமாக கூறி சென்றனர். நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோ மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பாளையம் செந்தில்குமார்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 17 வெள்ளிக்கிழமையன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திரைப்பட இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்களின் 85 பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அவர் இயக்கிய படங்களில் இருந்து வசனங்களை ஒலிக்கவிட்டு திரைப்பட பாடல்களையும் இனிமையாக வழங்கி நிகழ்ச்சியினை ரசிக்கும் வகையில் வழங்கிய மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், திண்டுக்கல் மாவட்டம்

0: மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன், சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி சிவசக்தி மற்றும் ஜனார்த்தனன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜரிசி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
4: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை அன்று காலை 10 அரங்கேறிய நிகழ்வுகளின் நினைவுகள் நிகழ்ச்சியில் நெல்சன் மண்டேலா அவர்களின் வரலாற்றை திறம்பட எடுத்து கூறி நிகழ்ச்சியை பயனுள்ள முறையில் வழங்கிச் சென்ற மூத்த அறிவிப்பாளர் சலிமா ஷாஜகான் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா, பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி மற்றும் ரமேஷ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 18 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் கவிஞர் வாலி அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக வீசி சென்றது. ரங்கராஜன் என்னும் வாலியின் வாழ்வியல் சரித்திரம் கூறி, அவரின் பல்லாற்றல் திறன்களை எடுத்து கூறி, அவர் இயற்றிய திரைப்படங்களை ஒளியேற்றி காற்றலியில் கலக்கவிட்டு நிகழ்ச்சியினை அலங்கரித்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக ஜூலை மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் இந்திய வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வங்கி சார் ஐயங்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பினில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் தேனி கனரா வங்கியின் முதுநிலை மேலாளர் ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வங்கிகளின் செயல்பாடுகள், பரிவர்த்தனை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்கிச் சென்றார். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்றோம், பண்பலைக்கு நன்றிகள் என கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள். கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர். சேலம் மாவட்டம் ஆயக்கவுண்டன் நகர் சிவம் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் 3 அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் இயற்கை என்ற தொகுப்பில் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு சுவைத்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 அன்றைய தினம் தனது விருப்ப பாடலை கேட்டு எழுதி அனுப்பிய நேயருக்கும், நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர் மற்றும் திண்டுக்கல் சிவராஜ். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. அடுத்ததாக சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன், பொன்மாலதி, சுசீந்திரவாசன் மற்றும் ஸ்னேகப்ரியா.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்.

0: தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும்
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூலை மாதம் 20 திங்கட்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சியில் காலத்தை தாண்டிய காவிய பாடல்கள் நெஞ்சை வருடி சென்றன. பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் வழங்கிய பண்பலைக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவியில் பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரியசாமி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லட்சுமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 20 திங்கட்கிழமை அன்று 10:00 அரங்கேறிய நினைவி சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருப்பூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் இரவை அழகாக்கி சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, திருப்பூர் பிரபுநாதன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக 3 திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
3: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 வலம் வந்த கலையும் கானமும் நிகழ்ச்சி தர்மபுரி மாவட்டம் தெருக்கூத்து கலைஞர் ஆசிரியர் சின்னசாமி அவர்களோடு உரையாடி தெருக்கூத்தை உலகறிய செய்த மூத்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கு நன்றிகளை கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள். திருப்பூர், வாலவாடி ஜானகி பெரியசாமி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இதயம் ரசிக்கும் இனிமையான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியை இனிமை சேர்த்தன. பாடல்கள் அனைத்தையும் கேட்டு சுவைத்தோம். பாடல்களுக்கு வழங்கப்பட்ட கவிதைகளும் சிறப்பு. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் சிவம். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூலை 15 புதன்கிழமை முதல் 21 செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

0: எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, அக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
1: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
4: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். அவர் இந்த மாதம் July 17 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்த எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது பணிவு என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் ஒவ்வொருவரும் பலவித கோணங்களில் பல்வேறு கருத்துக்களை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள். பணிவு என்பது பயந்து அமைதியாக இருப்பது அல்ல. நான் என்ற அகங்காரம் இல்லாமல் தற்பெருமை பேசாமல் வாழ்வதே உண்மையான பணிவு என்று தெளிவான கருத்துடன் நிகழ்ச்சியினை நிறைவு செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ணப்பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருந்தார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: 8 மணி. ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்க

பக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுக்களில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்துவிட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது.
நண்பர்களே.

அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரடையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம் புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த

தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்து கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல. மாறாக இவை நமது வாழ்க்கையின்

அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமணியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகி கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்

அவர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகியிருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலே தான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில்

0: வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள், ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காற்றலைகளில் கவி பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களோடு விளையாட இருக்கிறது இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு பாக்யா. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தயாராக இருங்க, இன்னைக்கு நாம் 2 விளையாட்டு விளையாட போகிறோம். முதல்ல தொட்டு தொட்டு, இரண்டாவது 1, 2, 3. தொட்டு தொட்டு எப்படி விளையாடணும்னா, நம்ம ஒரு பொருள் இடம் அப்படி ஏதாவது சொல்லுவேன், அந்த பேரை சொல்லாமல் அந்த பொருளை பற்றி விவரித்து சொல்லணும். அடுத்ததா 1, 2, 3. எப்படின்னா, நான் 5 வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த 5 வார்த்தைகளுக்கு 1, 2, 3 நம்பர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் நம்பரை மாற்றி சொன்னாலும் நீங்கள் சரியாக அந்த வரிசையில் சொல்லணும். அறிமுகமானவர்கள் வாங்க 24, 24, 24, மற்ற அனைத்து மாணவர்களும் வாங்க 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0, 4, 5, 4, 2 உடன். என்ன, தயாராக இருக்கீங்களா? ஃபோனை எடுங்க, உடனே வந்து பேசுங்க, விளையாடலாம், வாங்க.
1: பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.

0: அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443372151.
2: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
3: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
3: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
3: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
9: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
10: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
3: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரைக்கும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக விளையாண்ட பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு நன்றி.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் காக்கோ.
1: கோடை பண்பலை 100.5 இனி கொடை தென்றல். தேனி மூன்றாம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
1: மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656. தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656.
0: வழங்கும் கொடைத்தென்றல்.
2: நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலிருந்து வலம் வந்து கொண்டிருந்தது. இந்த வாரம் ஒரு சிறு வித்தியாசமாக கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நமது இல்லங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் பொது இடங்களின் பாதுகாப்பை 24 மணி நேரமும் உறுதி செய்யும் ஒரு நவீன மின்னணு காவலாளிதான் கண்காணிப்பு கேமரா. நாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நமது வீடுகள் மற்றும் அலுவலகங்களின் நிகழ்வுகளை நமது கைபேசியிலேயே நேரடியாக ஒளிபரப்பாக காட்டும் அதிநவீன தொழில்நுட்பம் தான் கண்காணிப்பு கேமரா. குற்ற சம்பவங்களை படம் பிடித்து நமக்கு பாதுகாப்பை தரும் இந்த 3வது கண் தொழில்நுட்பத்தின் சிறப்புகள் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கிறார் சிறப்பு விருந்தினர், தேனி 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி நிறுவனத்தின் நிறுவனரும் டிபிஎஃப் இயக்குநருமான என் முத்துசெந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய கொடைத்தென்றல் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேற காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கின்றார் தேனி 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள். சுமார் 16 வருடங்கள் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி அதனுடைய செயல்பாடுகளை கண்காணித்து வரக்கூடிய அவர், 16 வருடங்களாக கண்காணிப்பு கேமராவினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய பாதுகாப்பை பற்றியும் விழிப்புணர்வு தருவதற்காக நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். அவரை நமது நிகழ்ச்சி மேடைக்கு வருக வருக என வரவேற்போம். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் அனைத்து கோடை பண்பலை நேயர்களுக்கும். நான் உங்கள் முத்து செந்தில்குமார். தேனி மாவட்டத்தின் 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி என்ற நிறுவனத்தை கடந்த 16 வருடங்களாக நான் மாஸ்டர் சேஃப்டி என்ற சிசிடிவி கேமரா நிறுவனத்தை சிறப்பாக தேனி மாவட்டத்தில் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
3: கேமரா அப்படிங்கிறது இப்ப எல்லா இடத்துலயும் முக்கியமாயிருச்சு சார். அந்த காலத்துல கேமரால போட்டோ எடுக்கிறதுங்கிறதே ஒரு பயந்துட்டு எடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு படத்துல கூட பாத்துருக்கிறோம், போட்டோ எடுத்தா ஆயில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தோம்னா எல்லா நேரமுமே போட்டோ எடுக்கிறதுங்கிறது இருக்கு. இதை தவிர கண்காணிப்பிற்காக கேமரா பொருத்தப்படுறதுங்கிறது எல்லா இடங்களிலுமே அத்தியாவசிய ஒரு தேவையாக ஆயிடுச்சு. இந்த 16 வருடங்களா இந்த ஃபீல்டுல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, கேமராவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கறது, இந்த 16 வருடத்துல எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்கிறதையும் பாத்துட்டு இருப்பீங்க. இன்னொன்னு, தொழில்நுட்பத்துல வளர்ச்சியும் மட்டும் இல்லாம ஏயும் சேர்ந்த ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்குது. இப்ப நாங்க தெரிஞ்சுக்கலாமா கேமராவுடைய வகைகள் என்ன, எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
4: கண்டிப்பாக. வருமுன் காட்பதே சிறந்தது. இன்றைய நவீன உலகில் உடைமைகளையும் உயிருக்கும் பொது இடங்களில் பாதுகாப்பு அளிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது கண்காணிப்பு கேமரா. ஒரு காலகட்டத்தில் பாதுகாப்பு என்றால் மனிதர்களால் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியால சிசிடிவி கேமரா போன்ற நவீன முறையில் பாதுகாப்பு நமக்கு வழங்க

0: கடந்த 16 வருடங்களுக்கு முன்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா, அனலாக் கேமரா என்ற ஒரு பேசிக்கான தொழில்நுட்பம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் போதிய விழிப்புணர்வும் யார்ட்டையும் இல்லை. ஸோ நகைக்கடையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப யோசித்துதான் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இதோட பயன்பாடு தெரிஞ்சுக்கிட்ட மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருந்தனால இதோட டெக்னாலஜி முறையும் வளர்ந்துகிட்டே வந்துச்சு. அனலாக்கு அடுத்து HD கேமரா, இன்றைய காலகட்டத்தில் IP கேமரா, அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் கேமரான்னு சொல்லக்கூடிய IP கேமரா போன்ற நவீன கேமராக்கள் பல்வேறு வகையில நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நடைமுறையில அமைஞ்சிருக்குன்றத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த சொல்லிக்கிறேன். கேமரா பொருத்துற முறையில வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு கேமராவை வந்து நம்ம பொருத்தணும். அப்பதான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம துல்லியமான படங்களை நம்மளால எடுக்க முடியும். இப்ப ஒரு ரூமுக்குள்ள இல்ல ஒரு அலுவலகத்துல கேஷ் பாக்ஸ் இல்ல வந்து ஒரு அலுவலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம பதிவு பண்ணோம்னா அதற்கு வந்து டூம் கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் கேமரா. இந்த வகைய கேமரா வந்து மழை இது நனையாம இது ஒரு பத்திரமான ஒரு இடத்துல நமக்கு அந்த அறையோட அளவை பொறுத்து இது வந்து துல்லியமான படங்களை எடுக்கக்கூடிய வகையான கேமரா தான் டூம் கேமரான்னு சொல்லுவாங்க. இதே இது நம்ம அலுவலகத்துக்கு வெளியில வெளிப்புற படப்பிடிப்பை நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னா அந்த வகையான கேமரால் வந்து பாத்தீங்கன்னா அவுடோர் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேமரால் வந்து மழை வெயில் எல்லாமே இந்த கேமரா ஒன்றும் பாதிப்படையாத வகையில இத வடிவமைப்பு இருக்கும். ஸோ இந்த வகை கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பல்க்கு இந்த மாதிரி ரோடுகள்ல அதே போல வீட்டின் வெளிப்புறத்துல அலுவலகத்தோட கேட் முன்புறத்துல ஸோ யார் வராங்க அப்படின்றத துல்லியமா கணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கேமரா
1: ஒரு சந்தேகம் வரும். புகைப்படங்கள் எடுத்ததோ அல்லது அதனுடைய வீடியோவோ எங்க வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இது கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். கேமரா வந்து பொருத்தும் போது அதோட சேர்ந்து DVR பாக்ஸ், இப்ப நம்ம எப்படி செட் டாப் பாக்ஸ் மாதிரி எப்படி இருக்கோ அதுல வந்து DVR பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அந்த பாக்ஸ்ல தான் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்ல வந்து உள்ள ஃபிட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கேமராவோட பதிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து நமக்கு சேவ் ஆகும். இது எத்தனை நாள் சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன GB உள்ள வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம்
1: ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கோம், ஆமா,
0: அதுக்கு பொறுத்து நம்ம சேவ் ஆகும். இப்போ ஒரு 4 கேமரா நீங்க பொறுத்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா ஒரு 14 நாள், 15 நாள், 24 hoursமே அதுல வந்து இந்த 4 கேமராக்கு உண்டான பதிவு இருக்கும். அதற்கப்புறம் என்ன சார் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கப்புறம் எப்படி
1: மனிதர்கள்
0: நடமாட்டம் இருந்தா மட்டுமே அது வந்து படப்பதிவை ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு செலுத்துறதுனால நமக்கு இன்னும் அதிகமான நாட்களை வந்து நமக்கு சேமிப்பு அதிகப்படுத்துற மாதிரியான கேமராக்கள் இன்னைக்கு நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியால நமக்கு இந்த அமைப்புல
1: ரொம்ப நல்லா சொல்றீங்க. நடமாட்டம் இருந்தா மட்டும்தான் அது வந்து ரெக்கார்ட் ஆகணும்.
0: கண்டிப்பா ஒரு அசைவும் இல்லைன்னா அது வந்து அது ரெக்கார்டுக்கு உள்ள கொண்டு போகாது. அசைவுகள் இருந்தால் மட்டும் அந்த மோஷன் வந்து டிடெக்ஷன் ஆனால் மட்டுமே இந்த காட்சிகள் கொண்டு போறனால நமக்கு ரெக்கார்டிங் டைம் வந்து இன்னும் அதிகமா நம்ம எடுத்துக்கலாம்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்க. CCTV கேமராவை பத்தி சொல்றதோட கூடவே என்னுடைய பாடல்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க. இப்ப என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
0: அதாவது நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருக்கக்கூடியது வந்து இன்னைக்கு உழைப்பாளர்களும் சரி எல்லாருக்கும் சரி நம்ம கோடை FM வந்து என்னைக்குமே முதன்மையா இருக்கு. என்னோட அனுபவம் நம்மளுடைய நேயரோட பகிர்வதற்காக சில பாடல்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுல முதல் பாட்டா எனக்கு சிறிதர் படங்களாவே ரொம்ப பிடிக்கும். காதலிக்கு நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு காதலிக்கு நேரமில்லை இல்ல அனுபவமும் புதுமை அப்படின்ற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தனிமையில கேட்கும் போது ரொம்ப ஒரு வருடலான ஒரு இசையா இது வந்து இருக்கும். ஸோ நீங்களும் நல்லா இதை இசையை கேட்பீங்கன்னு ஒரு ஆர்வத்தை சொல்லுங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும்

0: ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656.
2: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
1: தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் கொடைத்தென்றல்.
3: பல பயனுள்ள தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தேன்றல். கண்காணிப்பு கேமரா குறித்த சந்தேகங்களுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மூன்றாம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
4: ஸ்டோர் பண்றது ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும் சொல்லிருக்கீங்க. சிலர் பாக்கும்போது அலுவலகத்திலயோ வீட்லயோ என்ன நடந்துட்டு இருக்குறங்கத போன்ல பாக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க ஆப் வழியா. அப்ப போன்ல ரெக்கார்ட் ஆகுமா, போனோட ஸ்டோரேஜ் போயிடுமா அப்படின்ற கேள்விகள் வரும்.
5: கண்டிப்பா, அதாவது சிசிடிவியோட பரிமாண வளர்ச்சியில மொபைல்ல பாக்குறதுக்கு ஒரு வசதி வருவதற்கு முன்னு சொல்லலாம், வந்ததுக்கு அப்புறமும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா மொபைல்ல பாக்குற வசதி வந்து சிசிடிவி கேமரா என்னைக்கு உருவாக்கி கொடுத்துச்சோ அன்னைக்கு இதோட வளர்ச்சி பன்மடங்கு வந்துச்சு. காரணம் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, நம்ம வெளியூர்ல இருந்தாலும் சரி, நம்மளோட அலுவலகத்தையும் சரி, நம்மளோட வீட்டையும் சரி, நம்மளுடைய தோட்டத்தையும் சரி, நம்ம மொபைல்ல பாக்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அந்த வசதி இன்னைக்கு நம்ம சிசிடிவி கேமரால பாக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். சோ இதுல வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து மொபைல்ல வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஆகாது. நமக்கு இந்த மொபைல்ல ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த கேமராவுக்குன்னு சில அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைல்ல வந்து நம்ம ஸ்டோரேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் மூலமா நமக்கு ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து அதுல வந்து கரெக்டா பொருத்தி அந்த சிசிடிவி கேமராவோட பாஸ்வேர்டை நம்ம மொபைல்ல வந்து போடும்போது நம்ம மொபைல்ல வந்து அந்த காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியுது. பார்த்துட்டு நம்ம அதோட காட்சியை வந்து பிளேபேக், அதாவது ஏற்கனவே நடந்த காட்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த மொபைல் ஆப் மூலமா டிவிஆரோட ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட் ஆகி அந்த சர்வர்ல இருந்து தான் நம்ம மொபைல்ல நம்ம அந்த காட்சியை பிளேபேக்கா நம்ம பாக்குறோம். இதனால நம்மளோட மொபைல்ல கண்டிப்பா வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல.
4: இப்ப கேமராவோடைய ஸ்டோரேஜ் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற, அது நீங்க சொன்ன மாதிரி டிவிஆர்ல இருக்கு. அந்த டிவிஆர்ல இருக்கிறது தான் போன் எடுத்து கொடுக்குதே தவிர அந்த போன்ல தனியா வந்து ஸ்டோர் ஆகாது. அப்ப கவலைப்பட தேவையில்லை, நம்ம போன்ல ஸ்டோரேஜ் போயிடுமோ, அதிக கெபாசிட்டி எடுத்துருமோ அப்படிங்கிற கவலைப்பட தேவையில்லை.
5: ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு வசதி வந்து இந்த மொபைல் ஆப்ல இருக்கும், நீங்க லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க, அதை வந்து உங்க போன்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியுமானா 100% பண்ண முடியும். நீங்க மேனுவலா அந்த ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறோ அந்த விஷயத்த உங்க மொபைல்ல வந்து நீங்க பதிவிறக்கம் பண்ணி நீங்க அதை வாட்ஸ்அப் மூலமா யாருக்கு அனுப்பணுமோ அதை அனுப்பலாம், இல்ல மொபைலையும் ஸ்டோரேஜ்ல வைக்கலாம்.
4: ரொம்ப நல்லா சொல்றீங்க. அந்த ஆப்லயே இருக்கும் ரெக்கார்டுன்னு இருக்கும், அல்லது முன்னாடி இருக்கிறத போய் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த ஏரியாக்குள்ள இருந்து தேவையோ அதை பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
5: கண்டிப்பா எடுத்துக்கலாம், லைவ்லயும் எடுக்கலாம், அந்த ரெக்கார்டையும் நீங்க வந்து உங்க மொபைல் ஸ்டோரேஜுக்கு நீங்க மாத்தி வச்சுக்கலாம். சோ இது மூலமா நடக்கக்கூடிய நிகழ்வை நீங்க உங்களுடைய மொபைல்ல ஸ்டோரேஜ் பண்ணி நீங்க அதை கண்காணிக்கலாம்.
4: யாருக்குமே வந்து இந்த ஃபுட்டேஜ் இல்லையே அப்படின்ற கவலையை இருக்க தேவையில்லை. அந்த ஃபுட்டேஜோட ஸ்டோரேஜ் வந்து டிவிஆர் மிஷின்ல, அதாவது ஹார்ட் டிஸ்க்ல இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க விசுவலா பாத்துட்டு இருக்கும் போது கூட அந்த ஸ்டோரேஜ் எடுத்துக்க முடியும்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க.
5: அதுல இன்னொரு வசதி இப்ப தொழில்நுட்பத்துல வந்திருக்குதுன்னா கிளவுடுன்னு சொல்லுவாங்க. சில வகை கேமராக்கள் இருக்கு, இந்த வைஃபை கேமரா, சோலார் கேமரா, இந்த மாதிரி கேமராவில் கிளவுடுன்னு ஒரு வசதி இருக்கு. அந்த கிளவுடுன்றது வந்து சர்வர் பாக்ஸ் வந்து அந்த கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அதுல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்து நம்ம மொபைலுக்கு பதிவை நம்ம எடுத்து நம்ம பார்த்துக்கலாம், அதை நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம்.
4: கிளவுட் ஸ்டோரிங்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்.
5: கண்டிப்பா
4: அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம வாங்கி
5: சில வகை கேமரால மட்டும்.
4: அது எந்த மாதிரி கேமரான்னு
5: தெரியல, அது வைஃபை கேமரான்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து 4G கேமரா, சிம் கேமரா, அதை சிம் மட்டும் அந்த கேமராவில போட்டுட்டு மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த மெமரி கார்டுலயும் இருக்கிறது எடுத்துக்கலாம், அந்த கிளவுட்லயும் ஸ்டோர் ஆகும். அது உண்டான வசதி அந்த கேமரால இருக்கு.
4: ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுல வெளியில் நாங்கள் பொருத்தணும் அப்படின்னா எந்த மாதிரி கேமராவும் நாங்கள்

0: பயன்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு எந்த மாதிரி கேமராவை நீங்கள் பரிந்துரைப்பீங்க?
1: நமக்கு ஸ்டாண்டர்டான சில விஷயங்கள் இருக்கு இந்த சிசிடிவி கேமராவில் பொருத்துறதுல. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னக்கூடிய சொன்ன மாதிரி நாலு கேமரா ஒரு டிவிஆர் பாக்ஸ் அப்படின்றது ஒரு செட்டு. நீங்கள் அதில் வந்து ஒரு கேமரா பொருத்தி அந்த நாலு சேனல் உள்ள டிவிஆர் பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய கேமராவை பொருத்திக்கலாம். மீதி இருக்க மூணு கேமராவுக்கு உண்டான வேக்கன் வந்து அந்த டிவிஆர் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் என்னைக்கு தேவையோ அந்த டிவிஆர் பாக்ஸில் அந்த மீதி மூணு கேமராவை ஒன்றோ ரெண்டோ நாலு கேமராவோ நீங்கள் பொருத்திக்கலாம். இல்லை நாலு கேமராவுக்கு மேலே நான் வந்து அந்த டிவிஆர் பாக்ஸில் பொருத்த முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த டிவிஆர் பாக்ஸ் வகைகள் பார்த்தீங்கன்னா நாலு, அதை விட்டுட்டா எட்டு, அதை விட்டுட்டா பதினாறு சேனல் டிவிஆர் பாக்ஸ், அதை விட்டுட்டா 32.
0: அந்த போர்ட் மாதிரி,
1: அந்த போர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எனக்கு வந்து ஒரு அஞ்சு கேமரா தேவைப்படுது என்னோட நிறுவனத்துக்கு அப்படின்னா, நீங்கள் நாலு சேனல் உள்ள டிவிஆர் பாக்ஸ் வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் எட்டு சேனல் உள்ள டிவிஆர் பாக்ஸ் வாங்கி நீங்கள் பொருத்திட்டு அஞ்சு கேமரா மட்டும் அதில் பொருத்திக்கலாம். மீதி இருக்க மூணு கேமராக்கு உண்டான வேக்கண்ட் வந்து அதில் இருக்கும். நீங்கள் இப்போ இல்லை, எனக்கு வருங்காலத்தில் எனக்கு இன்னொரு ரெண்டு கேமரா பொருத்தணும்னு அதில் பொருத்திக்கலாம். பட் அதில் வந்து எட்டு கேமராக்கு உண்டான ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பதினாறு சேனலுக்கு தான் போகணும். அதை பதினாறு விட்டால் 32. ஸோ இது வந்து டிவிஆரில் உள்ள வகைகள். இதுல நீங்க ஐபி கேமரா, இன்னைக்கு லேட்டஸ்டா வந்து ஐபி கேமரால நம்ம பொருத்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து டிவிஆருக்கு பதில் என்விஆர்னு ஒரு அமைப்பு இருக்கும். சோ அதுல என்விஆர்ல இதே போலதான் நாலு எட்டு பதினாறு சேனல் என்விஆர், 32 சேனல் என்விஆர், அதை விட்டுட்டா 64 சேனல் என்விஆர் வரைக்கும் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு.
0: கண்காணிப்பு கேமரா பத்தி பேசிட்டே இருக்கும் போதே ஒரு பாடலை கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
1: எனக்கு இப்ப பிடிச்ச பாடல்கள் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிவாஜி கணேசனும் சரோஜி தேவி அம்மாவும் நடிச்ச புதிய பறவை என்ற படத்துல சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். இதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: உண்மையில சார், இது ரொம்ப ஹிட் சாங் சொல்லலாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வரைக்குமே இந்த பாட்டு பாப்புலரா தான் இருக்கு. கேப்போமே.

0: தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம். தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656.
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.
0: தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம். தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656.
2: தொழில்நுட்பத்தின் புதிய உலகை உங்களிடம் கொண்டு வருகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தென்றல்.
3: பொதுவாக எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும், இப்போ வீட்டில் நாங்கள் பொறுத்தனதையும் யாராவது பேசிட்டு இருந்தது கேட்க முடியுமா அப்படின்ற கேள்வி வரும். இருட்டு நேரத்தில் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறதுன்ற கேள்வி வரும். அடுத்து கலரில் தெரியுவாங்களா அப்படின்னு கேள்வி வரும். இதுக்கெல்லாம் வெரைட்டி கேமராஸ் இருக்கா, அது என்ன மாதிரி கேமரா?
4: கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு நமக்கு ஃபியூச்சர் வந்து இந்த கேமராவில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு லேட்டஸ்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கண்காணிப்பு கேமராவில் வந்து ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஐஆரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஐஆர்ன்றது ஒரு துல்லியமாக இரவுலையும் பதிவுகளை நமக்கு துல்லியமாக எடுத்து கொடுக்கறது தான் அந்த ஐஆரோட வேலை. இப்போ இருள் சூழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த சென்சார் வந்து ஆன் ஆயிரும். அப்போ அந்த ஐஆர் வந்து இருட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து கொடுத்த காலங்கள் வந்து இருந்துச்சு. நமக்கு அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பகல்ல எப்படி தெரியுதோ அது போல கலர்ல இன்னைக்கு தெரியக்கூடிய வசதிகள் அன்னைக்கு வந்துருச்சு. இது இல்லாம கேமராவில இன்னைக்கு பிரத்யேகமா ஆடியோ வசதியும் இன்னைக்கு அதே கேமரால வந்துருச்சு. சோ அவங்க என்னென்ன பேசுவாங்களோ அந்த வசதிகள் வந்து நம்ம இங்க சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஒளிப்பதிவு மட்டும் இல்லாம ஒளியோட சேர்த்து இன்னைக்கு ரெண்டுமே வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரியான வசதிகள், முற்றிலும் கலரா இரவு நேரங்களையும் நமக்கு வந்து நல்ல கலர்ல பண்ணக்கூடிய வசதிகளும் இன்னைக்கு சிசிடிவி கேமரால வந்துருச்சு.
3: அடுத்து எல்லாருக்கும் கேள்வி வரும், வீட்டுல கரண்ட் இல்ல, போன்ல வந்து நான் உடனே பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி வசதிகள் இருக்கு?
4: கண்டிப்பா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி மேடம். கரண்ட் இல்லைன்னா கண்டிப்பா கேமராவை நம்மளால பார்க்கவே முடியாது. அதற்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு யூபிஎஸ் செட்டப்பான ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி அதை நம்ம வந்து பொதுவா வந்து 24 மணி நேரம் கரண்ட் இருக்கிற மாதிரியான வசதிகளை நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கேமராவுக்கு வந்து ரொம்ப குறைவான மின்சாரம் தான் நமக்கு இது தேவைப்படும். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக ஒன்று நமக்கு வந்து மின்சாரம் இருக்கணும், இல்லைன்னா யூபிஎஸ் போன்ற வசதிகளை நம்ம கண்டிப்பாக பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த கேமரா தொடர்ந்து நமக்கு வேலை செய்யும்.
3: அப்போ கேமரா ஃபிட் பண்ணும் போதே பவர் கட் ஆச்சதுன்னா பவர் பேக்கப் இருக்கிற மாதிரி எல்லா செட்டப்புமே ரெடி பண்ணியிருக்கணும்.
4: கண்டிப்பா அது அவங்க சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இது கண்டிப்பா வந்து கேமரா ஃபிட் பண்ணும் போது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேமரா வந்து பொருத்தும் போதே இதை கண்டினியூவா ரெக்கார்ட் ஆகிறதுக்கு உண்டான வசதிகளை நம்ம கண்டிப்பா பண்ணி வைக்கணும். அதுல வந்து மின்சாரம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.
3: அப்ப நான் கேட்ட கேள்வியில மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா போன்

0: ஃபோனில் வந்து உங்களுக்கு பேட்டரி இருந்து கேமராவை பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை பார்க்க முடியல அப்படின்றது தான் சொல்லும் இல்லையா. அப்போ வந்து அங்கேயும் பவர் இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு எப்போவுமே இன்டர்நெட் வசதிங்கிறது இருக்கணும் வீட்டில் பொருத்திட்டாக்க. இன்டர்நெட் வசதி இருந்ததுனா தான் உங்களால் மொபைலில் எடுத்து பார்க்க முடியும். இதுக்கு என்ன செய்யணும் சார்?
1: இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் வசதி நிறையா இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் நிறைய பிராட்பேண்ட் வசதி கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் மோடம் வந்து வாங்கிட்டு அதில் வந்து நம்மளுடைய சிம்மு அந்த இடத்துல எந்த டவர் நல்லா உங்களுக்கு சிம்மில் வந்து கிடைக்குதோ அந்த சிம்மை வந்து அந்த மோடத்தில் பொருத்தி நம்ம வந்து அந்த மோடம் மூலமா நம்ம டிவிஆர்ல கனெக்ட் பண்ணி நம்மளுடைய மொபைல்ல நம்ம வந்து நேரலையா பார்க்கக்கூடிய வசதி.
0: இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுல ஏதாவது ஒன்னு நம்ம
1: பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா இன் கேஸ் அந்த இடத்துல இன்டர்நெட் சர்வீஸ் நமக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுனா இன்னைக்கு நிறைய மோடங்கள் வந்துருச்சு, பிராட்பேண்ட் மோடங்கள் வந்துருச்சு. அந்த மோடங்கள்ல இன்னைக்கு என்னென்ன சிம் இருக்கோ அதுல எந்த சிம்மோட அளவரிசை அந்த இடத்துல நல்லா கிடைக்குதோ அந்த சிம்மை வந்து நீங்க வாங்கி அந்த மோடத்துல பொருத்தி அந்த மோடத்தை வந்து நாங்க டிவிஆர்ல பொருத்தி உங்களுடைய மொபைல்ல வந்து பார்க்கக்கூடிய வசதி நம்ம பண்ணி தர முடியும்.
2: கோடை பண்பலை 100.5 மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
3: மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656. தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம் தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656.
2: வழங்கிய கொடைத்தென்றல்.
0: இப்போ இவ்வளோ நம்ம சொல்லிட்டோம், காமனான கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போது கேமரா சொன்னீங்க, டிவிஆர் மிஷின் சொன்னீங்க, வைஃபை கனெக்ஷன் சொன்னீங்க. பொதுவாக ஒருத்தருக்கு என்ன கேள்வி வரும், ஒரு கேமரா பொருத்தணும்னா எனக்கு வீட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற கேள்வி வரும். டிவி தேவைப்படுதா, வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேள்வி வரும். இதுக்கு நீங்கள் காமனாக ஒரு பதில் சொல்லிடுங்களேன்.
1: கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ வீட்டில் கேமரா பொருத்துறீங்கன்னா அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு மானிட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவிலே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்திருக்க டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் 1-2, சில டிவியில் வந்து 4 போர்ட் கூட இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 2 போர்ட் வந்து இன்றைக்கி கம்பல்சரியாக வந்துடுது. அதில் ஒரு போர்ட்டில் நம்ம வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டாலும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய போர்ட்டில் நம்ம டிவிஆர்லேருந்து வரக்கூடிய அந்த ஹெச்டிஎம்ஐ வந்து பொருத்திட்டோம்னா நம்ம அந்த ஹெச்டிஎம்ஐ 2 மாறும்போது கேமரா வந்து நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் இப்போ யாராவது வெளியிலேருந்து ஹாலிங் பல் அடித்தாலும் நீங்கள் டிவிலேயே வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பார்க்குற முறை.
4: இது வரைக்கும் நம்ம கண்காணிப்பு கேமரா பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
0: வீட்டில் நம்ம பொருத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா டிவிஆருடைய வகைகளில் வந்து 4 போர்ட்டோடது இருக்குது, 8 போர்ட்டோட இருக்குது, 16 போர்ட்டோட இருக்குது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நீங்கள் 4 கேமரா பொருத்திக்கலாம், அல்லது 8 கேமரா பொருத்திக்கலாம், அல்லது 16 கேமரா பொருத்திக்கலாம். சப்போஸ் எனக்கு வீட்டுக்கு 2 கேமரா தான் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற போர்ட்டு வந்து 4 போர்ட்டாக தான் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம், திருப்பி தேவைன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேமரா இருக்குது. அந்த கேமராவில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அல்லது கலரோட ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு வெரைட்டியான கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதோட ஸ்டோரேஜ்னு பார்க்கணும் அப்படின்னாக்க அந்த டிவிஆர்லேயே ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டியோட ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து ஸ்டோரேஜ் இருக்கும். 15 நாளைக்கு வேணுமா, 30 நாளைக்கு வேணுமா அப்படிங்கிற ஸ்டோரேஜை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில இடங்கள்ல வந்து நமக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்கு, மோஷன் இருக்கு, அதாவது ஏதாவது மூவ் ஆகுது, அது மட்டும் ரெக்கார்ட் ஆனா போதும், மற்ற எல்லா நேரமும் ரெக்கார்ட் ஆக வேண்டியது இல்லை அப்படின்னாலும் அதையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதை வந்து நீங்க போன்லயே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னு சில கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு ஆப் வச்சிருக்காங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். போன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப ஸ்டோரேஜ் எல்லாம் அங்க போன்ல ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது லைவ்ல போறதையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து மொபைல் வழியா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, எல்லா நேரமுமே நான் டிவியில பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா டிவிலயுமே இப்ப வந்திருக்கக்கூடிய எல்இடி டிவி மாடர்ன் டிவியில பார்க்கும்போது ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து இருக்குது. அந்த போர்ட்ல பார்த்தோம்னா நம்ம சப்போஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கோம், சேனல்ல இருந்து உடனே கேமராவுக்கு மாறி பார்க்கணும்னா அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்கீங்க. இத்தனை வசதிகளோட வீட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொடைத்தன்றல்ல ஒரு பாடலை கேட்க நம்ம காத்துட்டு இருக்கிறோம். தேனியில இருந்து இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் முத்து செந்தில்குமார் அவர்களின் விருப்ப பாடல்.
1: இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு தேவையான பாடல். நிறைய குடும்பங்கள் வந்து மதுவால நிறைய இன்னல்கள் ஆகிறத கண் முன்னாடி பார்க்கும் போது இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வரும். ராஜா சின்ன ரோஜான்ற படத்துல இருந்து ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அப்படின்ற ஒரு பாடலை கேட்கும் போதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பா இந்த பாடலை நான் எடுத்துக்கிறேன்.
0: ரொம்ப நல்ல பாட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க. கேப்போமே. இன்றைய கொடைத்தன்றலில் சிறப்பு விருந்தினராக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் தேனி மாஸ்டர் சேஃப்டி நிறுவனத்தின் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள். அவரது விருப்ப பாடல்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: புதிய தகவல்களுடனும் பல பயனுள்ள விளக்கங்களுடனும் வலம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தென்றல்.
2: வீட்ல இப்ப ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வரும். ஒரு கேமரா ஃபிட் பண்ணக்கூடியவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப இதோட பாஸ்வேர்டு எல்லாம் அவங்கள்ட்டயுமே இருக்குமே அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த

0: பாஸ்வேர்டை எப்படி நம்ம வந்து கையாளுறது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பா மேடம், இது வந்து கேமரா பொருத்தக்கூடிய ஒவ்வொரு நபரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்காணிக்கிறது தான் சிறந்தது. அதை மூணாவது ஒருத்தர் பார்க்கறதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து அனுமதிக்க முடியாது. ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா டிவிஆர் பாக்ஸ்னு ஒன்று பொருத்துவாங்க, அதுதான் மெயின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதற்கு ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நம்ம மொபைலில் போட்டு கண்காணிக்க முடியும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சிசிடிவி கேமரா பொருத்தக்கூடியவங்களும் டிஃபால்ட் பாஸ்வேர்டை என்னன்னு வாங்கிட்டு அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்றி நமக்கு தேவையான பாஸ்வேர்டை நம்ம கண்டிப்பாக மாற்றி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய பாஸ்வேர்டை மித்தவங்க பார்க்காம நம்ம தடுக்க முடியும்.
0: ஒருத்தர் உங்க கையிலேயுமே இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும்
1: கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான். ஸோ அந்த கம்பெனியோட பாஸ்வேர்டு இப்போ 1 to 6 இருக்குன்னா எல்லாருமே 1 to 6 தான். ஸோ நம்ம வீட்டில் பொருத்திட்டு அதே 1 to 6 நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க மொபைலில் இதே ஆப்பை போட்டு 1 to 6 கியூஆர் கோடை எடுத்து அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதுதான் இப்போ எங்களோட சிசிடிவி கேமரா மாஸ்டர் சேஃப்டி கம்பெனிலையும் நாங்கள் பண்றது. எங்க போனாலும் அந்த கஸ்டமர்கிட்ட இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டை நீங்க உடனே மாத்தி கொடுக்க சொல்லி அதை அவங்களா பிரைவேசியா வச்சுக்கிற மாதிரி நாங்க பண்ணிடுவோம். ஸோ அது மூலியமா வேற யாருமே கண்டிப்பா நம்மளுடைய டிவிஆரோட கேமராவோட கண்காணிப்பை அவங்க கண்டிப்பா பார்க்க முடியாது.
0: கேமரா பொறுத்துறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாஸ்வேர்டு.
1: கண்டிப்பா
0: இந்த பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டா இருக்கிற அந்த பாஸ்வேர்டை நாம மாத்திக்கணும். மாத்தல அப்படின்னாக்க அது யார் பொருத்திட்டு போயிருந்திருக்கிறாங்களோ அவங்களுக்குமே வந்து பாக்குறதுக்கான வசதிகள் இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிறவங்க சேஃப்டிக்காக தான் கேமராவை பொருத்துறோம். அந்த சேஃப்டிக்காக பாஸ்வேர்ட்லையும் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறது இதன் வழியா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அழகா வீட்டை சுத்தி கேமரா மாட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்காணிப்பு கேமரா பொருத்தும் போது எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேள்வி வரும், யாராவது நம்மளோட ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கறது. அது இல்லாம இந்த கேமராவை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறது இருக்கும், வெயிலையோ மழையிலையோ அப்படின்னு பராமரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கூடவே இந்த கேமராவை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். பொதுவான கேள்விகள், இதுக்கு பதில் சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா மேடம், ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பராமரிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு செலவினங்கள் எதுவுமே வராது. வெளியில போடக்கூடிய கேமராவில் வந்து பாத்தீங்கன்னா IP66 சொல்லுவாங்க, அதாவது மழை வெயில் எல்லாமே தாங்கக்கூடிய அவுட்டோர் கேமராஸ். அதுக்கேத்த மாதிரி வடிவமைப்பு இருக்கிறனால மழை வெயில் எல்லாமே அது தாங்கி வரும். ரொம்ப சில விஷயங்கள், அதாவது இந்த நூலாம்படை படறது, சில ஏதாவது நூல்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சின்ன வெள்ள துணி எடுத்து கேமராவை தொடச்சு மட்டும் விட்டா போதும். மித்தபடி இது பெரிய பராமரிப்பு ஒன்று வராது. மழை காலங்களில் இடியினால சில இடங்கள்ல நம்மளுடைய வழக்கம்போல் மின்னணு சாதனங்களுக்கு வரக்கூடிய அதே பாதிப்புகளை வந்து இந்த கேமரா பாதிப்படைய சில இடங்கள்ல மட்டும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஸ்டெபிலைசர் போன்ற சில விஷயங்களை பொருத்திக்கிட்டோம்னா அந்த பாதிப்பும் நமக்கு வந்து கண்டிப்பா கிடையாது. அதனால வந்து பராமரிப்புன்றது ஒண்ணுமே கிடையாது இதுல பெரிய விஷயம். அதுபோல மின்சார செலவும் இது பெரிய லெவல்ல நமக்கு கொடுக்காது. சோ ஏன்னா இது 24 மணி நேரமும் வருஷம் உள்ள இயங்குறனால குறைவான மின்சாரமே எடுத்துக்கிற மாதிரியான வடிவமைப்பை தான் இந்த கம்பெனிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க.
0: கரண்ட் பில் அதிகமாயிடுமோ நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பராமரிப்புங்கிறது வந்து சிலந்தி வலை வருது, டஸ்ட் பட்டிருக்குது அப்படின்னா நீங்க தொடர்ந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை கிளீன் பண்ணுவீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. இடி மின்னல் தாக்குறதுக்கு ஒரு சில இடங்கள்ல தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது இல்லாம சார், கேமராவை எப்ப மாத்தணும் அந்த மாதிரி எல்லாம் சில கேள்வி வரும். இத்தனை வருஷத்துக்கு ஒரு இடம் மாத்திரணுமா அப்படிலாம் கேள்வி வரும், பதில் சொல்லாமா?
1: கேமராவில் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாத்தணும் அப்படின்ற சில விஷயங்கள் கண்டிப்பா வராது. ஏன்னா இப்ப வந்து டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், நம்ம மொபைல் மாதிரி தான். ஸோ இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரும்போது நம்ம மொபைல சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ப கேமராவை நம்ம மாத்தினா மாத்தலாம். ஏன்னா இப்ப வந்து அட்வான்ஸ் மாடல் நிறைய வருது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, டிவிஆர்ல நம்மளுடைய ரெக்கார்ட் இருக்கும். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு வீடுகளில் நம்ம டிவிஆரே சில பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த திருட வரக்கூடிய திருடர்கள் சில டிவிஆர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நமக்கு வந்து கிளவுடில் ஸ்டோர் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கண்காட்சியை நம்ம யார் எடுத்திருக்கான்னு பார்க்க முடியும். இப்போ சில கேமராவில் லேட்டஸ்ட் வசதி இருக்குது. என்னென்னா கேமராலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம வந்து மெமரி கார்டை பொருத்திக்கலாம்.
0: ஒவ்வொரு கேமராவிலையுமே
1: பொருத்திக்கலாம். ஸோ அந்த வகையான கேமராக்களில் பொருத்தி இருக்கும்போது டிவிஆரோ இல்லை என்விஆரோ நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அந்த கேமராவில் பதிவு நமக்கு அப்படியே காப்பாற்றப்பட்டு ஸோ அந்த நிகழ்வை நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரியான இருக்கு இன்னைக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் கேமரா.
0: பொதுவாக வீடுகளில் பொருத்துறது எப்படிங்கிறத காமனாக நீங்கள் சொல்லிட்டீங்க. கொடைத்தன்றல் அடுத்து என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எங்களுடைய மண்ணின் மைந்தர், கண்டிப்பாக வந்து இசையின் கடவுள்னே சொல்லலாம் இளையராஜா. அவரோட பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவதாரம்ன்ற படத்தில் எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாடல் தென்றல் வந்து தீண்டும் போது. ஸோ இந்த பாடல் தான் என்னோட இப்போ விருப்ப பாடல்.
0: இவ்வளோ பீடிகை போட்டு இந்த பாட்டை சொல்கிறீங்களே அப்படிங்க

0: தன்பலை 100.5 கொடைத்தேன்றல்.
1: அடுத்து வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, ஒரு கம்பெனிக்கு கேமரா பொருத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்கிறத விட கடைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பொருத்தணுமா? இந்த மாதிரி கேள்விகள் வரும், இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார்.
2: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்துறதுன்றதே ஒரு கலை மாதிரி தான்.
1: என்னன்னா
2: ஒரு முகப்புல ரெண்டு சைடுமே நம்ம சிசிடிவி கேமரா பொருத்தணும். அது ஏன் சார் ரெண்டு சைடு பொருத்தணும், ஒரு சைடு பொருத்தினா மட்டும் பத்தாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
1: வலது இடது
2: இடது, ஆமா. ஏன்னா அப்பதான் ஒருத்தர் நடந்து வரும்போது ஒரு சைடு வந்து முகம் தெரியும், ஒரு சைடு வந்து பின்பக்கம் தான் தெரியும். சோ நமக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கும்போது தான் நமக்கு இரண்டு பக்கமும் எப்படி நடந்து வந்தாலும் நமக்கு வந்து அந்த முகம் வந்து தெளிவா
1: அந்த மனிதர் முழுமையா தெரிவார்
2: தெரிவார். அதனால என்ட்ரன்ஸ்ல எப்பயுமே வடது இடது ரெண்டு பக்கமுமே நம்ம கேமரா வந்து அவசியம். எப்பயுமே கேட்ல எந்த ஒரு கம்பெனி ஆகட்டும், எந்த ஒரு அலுவலகம் ஆகட்டும், நம்ம வந்து கேமரா பொருத்தணும்.
1: இப்ப ரெண்டு கேமராவுக்கான காஸ்ட் ஆகுறதுனால இப்ப சில கேமரா எல்லாம் பார்த்தோம்னா அந்த நடுவுல ஃபுல்லா அந்த ரொட்டேட் ஆகுற மாதிரி ஃபுல் கவர் ஆகுற மாதிரி கேமரா எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒண்ணு பத்தாதா?
2: கண்டிப்பா, அது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இது ஒரு கேமரா போட்டா எல்லாமே கவர் ஆகும்னு. கண்டிப்பா கிடையாது, கேமராவோட பார்வையும் நம்மளுடைய கண்ணோட பார்வையும் ஒண்ணுதான்.
1: அதனாலதான் கம்பெனி மூன்றாம் கண்ணுன்னு வச்சிருக்கீங்க.
2: கண்டிப்பா, அதான் தேனி மாச சேஃப்டிய நம்ம வந்து மூன்றாம் கண்ணு வச்சிருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு கண்ணை மறைச்சு நம்ம பாக்குறது என்ன தெரியுமோ அதுதான் அந்த கேமரால. சில நீங்க சொல்ற அந்த டூம் கேமரான்றது வந்து நம்ம வசதிக்கு ஏற்ப மொபைல்லையோ இல்ல நம்மளுடைய பேட்லயோ நம்ம அந்த கேமராவை திருப்பி பார்க்கக்கூடிய வசதி தான் அந்த டூம் கேமரான்னு சொல்லுவாங்க. அதை வந்து சில பேர் பிடி செட் கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த வகையா கேமராவை நம்ம எப்படினாலும் திருப்பிக்கலாம், மேனுவலாக திருப்பிக்கலாம், இல்ல செட் பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு சென்சார் படி இப்போ ஒருத்தர் நடந்து வராரு அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரியான கேமரா வேணும்னாலும் அதை செட் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் நமக்கு ரெண்டு பக்கம் கேமரா இருந்தால் தான் தெளிவான ஒரு பதிவை நம்மளால எடுக்க முடியும்.
1: அந்த ரொட்டேட் ஆகிற கேமரா இருந்தா பத்தாதா?
2: கண்டிப்பா போதாது மேடம். அதுவும் ஒரு 110 degrees என்னவோ இல்ல 90 degrees இல்ல சில கேமரால 110, 120 degrees கேமராக்கள் வந்திருக்கு. அதுல என்னவோ அதுதான் தெரியும், அது ஒரு பக்கம் தான் தெரியும். 360 degrees அதனால வந்து அந்த ஒரு கேமராவில லென்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு தெரியும். 360 degrees கேமரான்றது ஸ்டாண்டர்டா இல்லாம நம்ம அந்த 360 degrees மேனுவலா திருப்பும் போது அந்த 90 degrees எல்லா பக்கமும் திரும்பி அதை காமிக்க பதிவு தான் 360 degrees கேமரா.
1: அந்த கேமராவை கண்ணுன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணோட பார்வை வந்து 90 degrees மட்டும்தான். ஒரே நேரத்துல அந்த 360 degrees அது பார்க்காது,
2: கண்டிப்பா முடியாது.
1: அதனால வெளியிடங்கள்ல, பொது இடங்கள்ல, கடைகள்ல, மருத்துவமனைகள்ல இங்க பொருத்தணும்னு நினைச்சாங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் முழுமையா தெரியற மாதிரி இரண்டு கேமராவை பொருத்திட்டா நல்லது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க.
2: கண்டிப்பா, அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வகையான கேமராக்களை பொருத்தணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஹோட்டலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஷ் பாக்ஸில் நம்ம ஒரு கேமரா பொருத்துவோம், கண்டிப்பாக அதை மட்டும் பார்க்குற மாதிரி. அதே போல் ஹோல் ஹோட்டலையும் எங்கே சப்ளை பண்ணுறாங்க அது பொருத்துவோம். அதே போல் மெயினாக வந்து ஸ்டோர் ரூம், அதே போல் அவங்க வேலை பார்க்கக்கூடிய வேலையாக்கள் ரூம், அதே போல் பின்பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸிட், அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கேமராவும் நம்ம பொருத்தணும். ஸோ எப்பயுமே வந்து உள்ள நுழையிற இடத்துலையும் சரி வெளியில் போகக்கூடிய இடங்கள்லையும் இரண்டு கேமராக்கெல்லாம் நம்ம பொருத்தினால்தான் அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கண்காணிக்க முடியும்.
1: கொடைத்தன்றல் அடுத்து என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
2: ஒரு தேனின் மண்ணின் மைந்தனா. இந்த பாடல் வந்து தேனி மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா தேனியோட பெருமையை பறைசாட்டக்கூடிய ஒரு பாடல். கருத்தமான்ற படத்துல தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்ன்ற ஒரு சிறப்பான பாடல்.
1: உங்க ஊர் பாட்டை நீங்க வந்து கொடைக்கானல இருந்து கேக்குறீங்க, இதோ கோடை பண்பலை வழங்குது. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கண்காணிப்பு கேமராவின் சேமிப்பு திறன், அதன் வகைகள், எந்த இடத்திற்கு எந்த வகை கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்ற நமது சந்தேகங்களுக்கு விடையளித்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தார் தேனி மூன்றாம் கண் மாஸ்டர் சேஃப்டி நிறுவனத்தின் நிறுவனரும் TBF இயக்குநருமான என் முத்து செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். சிசிடிவி தொழில்நுட்பத்தின் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கான தேடல் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். நன்றி நேயர்களே.

நிகழ்ச்சி அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24. மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 29. முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 என்ற எண்களை பயன்படுத்தி.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய தென்றல் இலைப்பாறும் இரவு நேரத்தில் நினைவில் சுகமான பாடல்களை தர இருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் எந்த மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல் வளம் வரப்போகுதுன்னா, இயற்கை எழில் கொஞ்சும் நிலம், கொங்கு தமிழ் கோளோச்சும் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சிறுவாணி தண்ணி ஓடுற மாவட்டம். சிறுவாணின்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமாங்க, கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களைத்தான் சந்திக்க இருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி.

நேரம் இரவு 10:05. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது உங்களது நினைவே சுகம் நிகழ்ச்சி. பாடல்கள் கேட்க வாங்க.

0: இரவு 10:10 ஆயிடுச்சு. நினைவே சுகம் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக பாடல் கொடுத்துட்ருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, வாங்க. வாங்க. சரி, ஓகே, நம்ம பாடல் கேட்போம்.
1: அழைக்கும் நபர்
0: ஹரி.

0: கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பல்லடத்திலிருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் முனை மறவாத சாங் போடுங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: காற்றாலைகளில் கீதம் பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அறிமுக நேயர்கள் 24 24 24 மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இந்த எண்களை இணைத்து வாங்க. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் சூழல் இருந்து மணிகண்டன்மா.
0: வணக்கம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: அம்மா ஆத்தாவும் குதிரையில படத்துல இருந்து ஏழை இளங்குவிலே பாடலுங்கம்மா.
0: பாடல் கேட்கலாங்க ஐயா. நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: 10:27 நினைவே சுகம் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து கண்ணன் பேசுறோம்.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், தர்மத்தின் தலைவன் படுத்துங்க மேடம். யாரு யாரு இந்த கிழவன் யாரும் அந்த பாட்டு
0: பாடல் கேட்டுடலாங்கய்யா. நன்றி.
1: நன்றிங்க.

இசைகீதம் பாடிக்கொண்டிருக்கும் கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாமா? வாங்க. வணக்கம். வணக்கங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்? வைதேகி காத்திருந்தால இருந்து. சரிங்கம்மா, பாடல் கேட்டலாங்கம்மா. நன்றி.

0: பத்து மணி 37 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க யார் காத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நாங்கள் மயிலம்பட்டியிலிருந்து பேசுகிறோம்மா.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: கமலா வேணிங்க.
0: ஓகேங்க. என்ன என்ன பாடல் வேணும்?
1: என்னருகில் நீ இருந்தால படத்தில்
0: சரி.
1: ஓ உன் நாளே பெண்ணானேன்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: கொடை பண்பலை 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:43 ஆகிடுச்சு. பாடல் கேட்க காத்திருக்க கோயம்புத்தூர் மாவட்ட நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன் கோவை மாவட்டம் கோவைப்புதூர்லிருந்து ஏவிஜி முத்துக்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆனந்தராகம் படத்திலிருந்து ஒரு
0: பாடல் கேட்கலாங்க ஐயா. நன்றி.
1: நன்றி.

இசைச்சாரலாய்த்து கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். நேயர் விடுபட்டு போயிட்டாங்க, நம்ம பாடல் கேட்டுருவோமா?

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளருக்கும்
0: வணக்கம் ஐயா. என்ன பாடல் வேணும்?
1: கோயம் மாவட்டம் பொள்ளாச்சி தலவாய் பழஞ்சி துறை.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்?
1: பாடம் பொண்ணு ஊருக்கு போசு படம் பாடல். சோலை கோயிலே காலை கேட்டு
0: கேட்டுருங்க ஐயா. நன்றி.

0: நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வாங்க.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஹலோ வணக்கங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஏனங்கம்மணி இந்த தூயிலே பாட்டு பாட்டு
0: பாடல் கேட்கலாங்க ஐயா. பாடல் கேட்கலாங்க ஐயா. நன்றி. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கொடுத்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியிலிருந்து. விடைபெறுகிறேன் பாக்யா.

ஒளிர்கின்ற நேரம், உலகம் உருங்கும் நேரம், நினைவுகள் மட்டும் விழித்திருக்கும் நேரம். இந்நேரத்தை இசையால் அழகாக்க கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

இரவு பகலின் சத்தங்களை மடக்கி வைக்கும் மௌன பெட்டி. நிலாவின் மென்மை மனதை தொட்டு நட்சத்திரங்கள் நம்பிக்கையாய்

இனி நம் கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மீக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம் கேட்கலாம்.

வேண்டாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை. இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தருவார். 7:40 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதொடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ஸ்ரீகுமரன் தங்கநகை மாளிகை மீக்னாசல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி. ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டி

0: மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நீற்றிய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் கல்லூரி கலாட்டா. 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம். பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை. 1:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சுள் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாகா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து. இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகை பாட்டுக்குள் பதிலாக. 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேகனா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்துரிகை பாட்டுக்குள் பதிலாக. மாலை 5 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனியன் சன்பிரீவ்ஸின் சித்திரச்சவானம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை பொன்னியின் செல்வங்கள் இடம்பெறும். 7:00 ஆசிரியர் ஒரு குக்கு, 8:00 இளமை பீசுகிறது, 9:00 கொடைத்தேன்றல், 10:00 நினைவே சுகம், 11:00 இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 1120.

0: மென்மயிர் சிறந்த அனிச்சப்பூவும் அன்னத்தின் இறகும் பெண்களின் உள்ளங்கால்களுக்கு நெருஞ்சி முல்லை போல வருத்தம் தருவன. குறள் எண் 1120 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம்.
0: மென்மயிர் சிறந்த அனிச்சப்பூவும் அன்னத்தின் இறகும் பெண்களின் உள்ளங்கால்களுக்கு நெருஞ்சி முல்லை போல வருத்தம் தருவன. குறள் எண் 1120 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சியோடு புலரும் இந்த அதிகாலை பொழுது அன்போடும் புன்னகையோடும் இசை வீசி பூக்கள் மலர காத்திருக்கும் வண்டுகளின் ரீங்காரத்துடன் கவிப்பாடும் இனிய நேரத்தில் உங்கள் புன்னகையும் மலரட்டும். இந்த நாளில் நீங்கள் நினைத்த அத்துணை எண்ணங்களும் நேர்மறையாய் நிகழ்ந்திட வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண 5 பராபவ வருடம், ஆடி திங்கள் 11, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஜூலை மாதம் 27 திங்கட்கிழமை. நேரம் அதிகாலை 4:57. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேயர்கள் அனைவரும் எமது செழுமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.

ஒளியாக புலர்ந்துள்ள இந்த காலை பொழுதில் அருள் வேண்டி இறைவனை இசைப்பாக்களால் துதித்து இன்றைய பொழுதை இறைவசமாய் இன்னிசை பாடி கோடை 100.5 அருள் மாலை.